நேயர்களுக்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி, நண்பர்களுக்கும் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி, கிருஷ்ணகிரி மாதவராமன் நிகழ்ச்சி வந்திருக்கு தான் சொல்லியிருக்காங்க. அனைத்து வசந்த பானொலி சொந்தங்களுக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி, அக்கறைப்பற்று ராமன் கேதீஸ்வரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம்மா சகோதரி, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி. ஹத்தன் கேம்பிரிட்ஜ் வழியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய காலை வணக்கம் அக்கா, மட்டக்களப்பிலிருந்து கொக்குவில் சிவரஞ்சனி அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் இனி காலை நேர வணக்கம் சொல்லி இந்தகளிலிருந்து அரசு நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம், நான் வெள்ளவத்திலிருந்து செல்லசாமி பிரபாத், மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷானி மற்றும் ஜனுக்ஷன் மற்றும் மஸ்கல்க உறவுகளையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் மகா அன்பான காலை நேர வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் பாடல் தெரிவிக்கலாம், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி எட்டியாம்பட்டிலிருந்து ஹஷா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான உறவுகளுக்காகவும் வசந்தம் சொந்தங்களுக்காகவும் பாடல் திருப்பி கேட்டிருக்காங்க. மற்றும் ஆய் சகோதரி அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி மாலிப்பட்டையிலிருந்து பிரதீபன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாரு. இன்றைய தினம் என்னுடைய தம்பியான சத்யா பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரை வாழ்த்துவோர் அன்பு மனைவி ஜஸ்மி, அம்மா மற்றும் அண்ணா, நண்பரான செந்தில் மற்றும் அனைத்து உறவுகளும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றதா சொல்லிருக்காங்க. நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனியும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சத்யான்னு வாழ்த்துறதா சொல்லிக்கிறோம். நீங்களும் கூட உங்களுடைய அன்பு உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னா அழைக்க வேண்டிய இலக்கம் 0301-5001-1 அதே போல 0301-5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

ஐயா திரைப்படத்துக்காக ஒரு அருமையான பாடல் கேட்டும் என்றும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும். நீங்களும் கூட உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். வணக்கம். இன்றைய தினம் அஜ்பர் நாளை கொண்டாடக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி பகவந்தலாவிலிருந்து சவுந்தர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு சொல்லி கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இருக்கதான் சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி செங்கலடையிலிருந்து ஷகீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இனி கால் நீர் வணக்கம் சொல்லி ஒரு குடவத்த தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியோ ரொம்ப சுத்தமா கற்றுக்கதா சொல்லிருக்காங்க. இனி கால் நீர வணக்கம் சகோதரி உங்களுக்கு சொல்கிறேன். பருத்தி துறையிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இனிய கால் நேர வணக்கம் சொல்லி கொழும்பு வாய்ந்த ஸ்டீவன் டைகர்ஸ்ட நிகழ்ச்சியை கேட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான இனிய கால் நேர வணக்கம் சொல்லி வெள்ளாக்கல்ல தோட்டத்திலிருந்து நிமல்குமார் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான மனைவி ராதா மற்றும் மகன்மார்களான சந்துன், புவிலோஷன், இலக்கியா, சிவன்யா, பிரகல்யன், நிலானி ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் ஹாய் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி நிது நிகழ்ச்சி உடனிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சகோதரி, நான் வத்தலிலிருந்து சாரா என்று எனது அம்மா சுந்தரலட்சுமி தங்கை கோகிலா இருவரும் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. வாழ்த்துவோர் அப்பா குழந்தைவேல், அக்கா சாரா, கணவர் மகிந்தன் மற்றும் உற்றாரவினர்கள் அனைவரும் வாழ்த்துறதா வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனி பிறந்த நாள் வாழ்த்துக்களும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கின்றோம். மற்றும் அன்பான இனி கால் நேர வணக்கம் சொல்லி வகைத்தோட்டத்திலிருந்து சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லிருக்காங்க. அவங்களும் கூட யாழ்ப்பாணம் சாந்தினி, அம்பாந்தோட்ட ஜமீலா, மகள் நர்ஷினி மற்றும் சின்னையா மகாதேவ், பாதுக்கை சின்னத்தம்பி ஆகியோரையும் நிகழ்ச்சி நடந்துக்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான கால் நேர வணக்கம் சொல்லி பாதுக்கை சின்னத்தம்பி நிகழ்ச்சி நடந்திருந்தாங்க. தொலஸ்வெல்ல பூமிகா சின்னத்தம்பி, நித்யபிரபா ஸ்ரீதரன், சாரங்க பிரபா அபிசரன், உமாசங்கர், தனலட்சுமி, ராஜலட்சுமி மற்றும் எட்டையாந்துறையை சேர்ந்த சிவா ஜுவல்லரி அன்பர்கள் நண்பர்கள் அனைவரையும் நிகழ்ச்சி உணர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருந்தாங்க. மற்றும் அன்பான காலையில் வணக்கம், இன்றைய நாள் பிறந்த நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி மாத்தலிலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சி உணர்ந்திருந்தாங்க.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே ஃபேம் காற்றின் நாடு முழுவதும் 102.6

0: வசந்தம் FM 102.6 102.8 இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஆண்டு மே மாதம் 28 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 7:22 மணி முதல் 8:52 மணி வரை, யமகண்டம் காலை 5:52 மணி முதல் 7:22 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 1:22 மணி முதல் 2:52 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் அன்பு, ரிஷபம் வெற்றி, மிதுனம் இரக்கம், கடகம் மேன்மை, சிம்மம் ஆதரவு, கன்னி பொறாமை, துலாம் செலவு, விருச்சிகம் நன்மை, தனுசு நற்செயல், மகரம் போட்டி, கும்பம் ஆக்கம், மீனம் நற்செயல். மீண்டும் அந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் அன்பு, ரிஷபம் வெற்றி, மிதுனம் இரக்கம், கடகம் மேன்மை, சிம்மம் ஆதரவு, கன்னி பொறாமை, துலாம் செலவு, விருச்சிகம் நன்மை, தனுசு நற்செயல், மகரம் போட்டி, கும்பம் ஆக்கம், மீனம் நற்செயல். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடுகள் நிகழ்ச்சியுடன் இருந்திருக்கிறோம். ஏராளமான உறவுகளும் நிகழ்ச்சியுடன் இருக்கதா சொல்லிருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நிறுவனைக்கும். நானும் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சி பாடலாம் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லி கொட்டகலையிலிருந்து சந்தியாகும் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான இனிய கால நிறுவனைக்கும். நிகழ்ச்சி அருமை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சிவேந்திரன் நிகழ்ச்சி உடுத்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் அக்கா சொல்லி எட்டையந்துட்டிலிருந்து பிரசாந்தினி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி முருகேசன் தென்காசியிலிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, இனிமையான காலை நேர வணக்கம் சொல்லி டயகமையிலிருந்து மோகன் தேவி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி கடுவலிலிருந்து மனோ நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி மத்துக்கும்பு அம்பித்தினிலிருந்து பனிமலர் விஜயராஜா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி கால நேர வணக்கம் சொல்லி டிக்கோயா தரவலை மேற்பிரிவிலிருந்து துரைராஜ் மகாலட்சுமி, துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, சண்முகநாதன் ஆகியோரும் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான கால நேர வணக்கம் சிஸ்டர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பழங்குடியிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலாவும் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கங்களோடு புவனேஸ்வரன் மங்கையர்கரசியும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா சொல்லி ரம்சான் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, இன்று இனிய அஜு பெருநாளை கொண்டாடும் அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் சகோதரி, இனிமையான காலை நேர வணக்கம் சொல்லி புளியவத்தை டிக்கோயாவிலிருந்து நாங்களும் நிகழ்ச்சியை ரொம்ப சுத்தமா கற்றிருக்கதா, மனைவி ரோனிகா, மகள் டென்ஷினா இருவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை வணக்கம் சொல்லி வெள்ளுவத்தையிலிருந்து ராஜகோபால் பாலா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காக மொழிக்கிறது பாடல்.
1: அவ அழுவும் போது கூட அழகா இருக்கா.
2: உன்னை கல்யாணம் பண்ணீங்கன்னா கூட தான் காலம்பெல்லாம் எழுதினே இருப்பா. பாத்து ரசி.

காலை பொழுதின் வாழ்த்துக்கள் வீடுகள் நிகழ்ச்சி உடந்திருக்கிற ஏராளமான உறவுகளும் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலை நேரம் வணக்கம் சொல்லும் பாலா கார்த்திகா நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. ஹாய் சுரூபி அக்கா, அன்பான காலை பொழுது வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி பண்டார்வழியிலிருந்து வினோதன், வினோத், லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷ் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இந்த குழந்தைகள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேரம் வணக்கம் சொல்லி விஜயா நிகழ்ச்சியோடு இருக்கதான் சொல்லியிருக்காங்க. மற்றும் மாயக்கா, அன்பான காலை நேரம் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி. ராஜு நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. உற்சாகமான காலை நேரம் வணக்கம் சொல்லி கரோலினா, லலிதா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேரம் வணக்கம் சொல்லி மேவட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாத் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேரம் வணக்கம் சொல்லி இங்கிரிய ரவி நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான காலை நேரம் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் மொழிக்கிறது பாடல்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேயர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் சுயாதீன செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கலாம். விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகுமின் 102.6 102.8 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்று மே மாதம் 28ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியேற்றுகின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களோடு எடுத்துக் கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. முதலாவதாக நாங்கள் இன்றைய தினம் ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்ற எங்களுடைய அன்பான இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் சார்பாக புனித ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக ஜனாதிபதி அதே போல பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோருடைய ஹஜ் பெருநாள் வாழ்த்து செய்திகள் முன்னிலைப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணலாம். அது குறித்து பார்க்க தயாராக இருக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இன்றைய தினம் பிரதானமான செய்தியாக நேற்று ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே தற்போது இந்த பௌத்த தேரர்களுடைய ஒழுக்க பிரச்சினை தொடர்பாக பல தீர்மானங்கள் எடுக்கப் போவதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் போது அரச விசாக் உற்சவத்தினுடைய ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அது தொடர்பான தேவாலயம் சட்டம் உள்ளிட்டவற்றும் அதே போல தேரர்களுக்கான நீதிமன்றம் உள்ளிட்ட பல விடயங்களை மீண்டும் அதனை அதிகாரமிக்க தொகுதிகளாக அதனை அறிமுகப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக ஜனாதிபதி உறுதியளித்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகளும் பிரதானமான செய்தியாக இருப்பதைக்கால் அதே போல நில்வலா பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வின் போது ஜனாதிபதி இன்னும் ஒரு தகவலையும் முன்வைத்து பேசியிருந்தார். குறிப்பாக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேவை மக்களுக்கு கிடையாது, ஊழல்வாதிகளுக்கும் போதைப் பொருள் தொடர்புடையவர்களுக்கும் மோசடிக்காரர்களுக்கும் தான் தேவை இருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல் இந்த விசாக் வாரத்தினுடைய விடயங்கள் அடிப்படையில் நேற்று தினம் பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு உறவுகள் அமைச்சு விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறது. அந்த செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதேபோல சர்வதேச நாணய நிதியத்தினுடைய 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மீளாய்வுக்கான இலங்கைக்கான பணத்தை வழங்குவதற்கான நீடிக்கப்பட்ட கடன் வசதியுடான தொகையை வழங்குவதற்கான அனுமதி பெறுகின்ற கூட்டம் நேற்று தினம் இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்தான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இந்த எரிபொருள் கப்பல்கள் நாட்டுக்கு வரை தெரிவிக்கின்ற இரு கப்பல்கள் எனவே தட்டுப்பாடு இன்றி தடையின்றி விநியோகிக்க முடியும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்பதாக அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல் நேற்று தினம் 43 அரசியல் கட்சிகள் கூட்டாக இணைந்து ஒரு அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்க அரசாங்கத்திற்கு பழைய முறையில் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருப்பதான செய்தி பிரதானமாக இருப்பது காலம் டில்வின் சில்வா அவர்கள் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான பணம் இல்லை என்பதான ஒரு தகவலை முன்வைத்திருந்தார். எனவே இந்த விடயத்தை மையப்படுத்தி ஏற்கனவே இந்த மாகாண சபை தேர்தல் பல வருடங்களாக பிற்போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இப்போது 9-8 வருடங்களாக இதனுடைய நடவடிக்கை பின்னோக்கி செல்கிறது. இந்த நிலையில் தான் இப்போது தேர்தல் நடத்துகின்ற முறை தொடர்பான விடயத்தில் குழப்பம் இருக்கிறது. எனவே அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு பழைய முறையில் தேர்தல் நடத்தலாம் என்பதாக இப்போது அரசியல் கட்சிகள் கூட்டாக அரசாங்கத்துக்கு வலியுறுத்தியிருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல முஜிபுர் ரஹ்மான் நேற்று தினம் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அது குறித்தான செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதே போல ஹேமஸ்ரீ பூஜித்துக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் 12ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்ட சம்பவம் டிக்கோயா இரட்டை கொலை சம்பவத்தினுடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு சிகிச்சைக்காக கண்டி வைத்திய அனுமதிக்கப்பட்ட நிலையில் தப்பிச் சென்றிருந்தார். எனவே அவர் மீண்டும் கைதாகி இருக்கிறார் என்பதும் பிரதானமான செய்தி. சீன நாட்டவர்களிடம் லஞ்சம் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்த ஓஎஸ்சி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று பல முக்கியமான செய்திகள் இருந்தன, பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய ஹஜ் பெருநாள் வாழ்த்து செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. மனித பிணைப்பின் மகத்துவத்தை ஹஜ் பெருநாள் வழங்குகின்றது ஜனாதிபதியின் வாழ்த்து செய்தி என்பது அந்த செய்தியாக தலைப்பிடப்படுகிறது. இனிய வீரகேசரி பத்திரிகையிலும் அதே போல தமிழன் பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் முதற் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. நெருக்கடிக்கு மேல் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள இந்த உலகில் மனிதர்களுக்கு இடையில் நிலவ வேண்டிய பிணைப்பின் மகத்துவத்தை பற்றிய பரந்ததொரு முன்மாதிரியை ஹஜ் பெருநாள் வழங்குகிறது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். உலகவாழ் முஸ்லிம்களால் இன்று கொண்டாடப்படும் புனித ஹஜ் பெருநாள் வாழ்த்து செய்தியிலேயே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தனிப்பட்ட அந்தஸ்துகளுக்கு அப்பாற்பட்டு உலகின் நாலா திசைகளிலிருந்தும் வருகை தரும் அனைத்து முஸ்லீம்களும் ஒன்றிணைந்து மத வழிபாடுகளை நிறைவேற்றும் இச்சந்தர்ப்பமானது சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் குறித்த சிறந்த முன்மாதிரியை உலகுக்கு எடுத்து செல்கிறது என்று நாம் நம்புகிறேன் என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் பல விடயங்களை அவர் கூறுகிறார். மேலும் மத்திய கிழக்கின் யுத்த சூழ்நிலை காரணமாக முழு உலகமும் எதிர்நோக்கியுள்ள கடினமான சவால்களுக்கு மத்தியில் மக்கா நகருக்கு புனித யாத்திரை மேற்கொள்ளும் முஸ்லிம்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் தனது வாழ்நாளில் செய்த எல்லையற்ற தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகிறார்கள். சுயநலத்துக்கு பதிலாக பொதுநலம் மேலோங்கிய அமைதியும் ஒற்றுமையும் நிறைந்த ஒத்துணர்வுள்ள மனித சமூகத்தை கட்டி எழுப்புவதே எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும். அந்த பயணத்தின் அமைதி, சகோதரத்துவம் மற்றும் தியாகத்தை பிரதிபலிக்கும் அஜ்ஜு பெருநாளின் வழிகாட்டல்களை எமது வாழ்க்கைக்கு மென்மேலும் நெருக்கமாக்கிக் கொள்ளுமாறும் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறோம் என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தன்னுடைய அஜ்ஜு பெருநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கிறார். அதேபோல பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரி அவர்களுடைய வாழ்த்து செய்தியும் கிடைத்திருக்கிறது. இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது, அமைதியும் சகவாழ்வும் மிக்க சமூகத்தை கட்டி எழுப்ப உறுதி பூணுவோம் என்பது அந்த வாழ்த்து செய்தி. குறுகிய வேறுபாடுகளை தவிர்த்து மற்றவர்கள் மீது கௌரவம் மற்றும் கருணையை வெளிப்படுத்தி அமைதி மற்றும் சகவாழ்வு மிக்க சமூகத்தை கட்டி எழுப்ப நாம் அனைவரும் உறுதி பூண வேண்டும் என பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரி தெரிவித்திருக்கின்றார். முஸ்லிம்களால் கொண்டாடப்பட்டும் ஹஜ் பெருநாள் வாழ்த்து செய்தியிலேயே இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அவர் தெரிவிக்கின்ற போது தியாகம், சகோதரத்துவம், கருணை ஆகிய உயரிய குணாம்சங்களை முன்னிலைப்படுத்தி உலகவாழ் இஸ்லாமிய மக்களால் மிகவும் பக்தி பூர்வமாக கொண்டாடப்படும் ஈத் உல் அல்லா ஹஜ் பெருநாள் நாளையிட்டு இலங்கை மற்றும் உலகவாழ் அனைத்து முஸ்லிம்களுக்கும் எனது அன்பார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றதாகவும் பிரதமர் குறிப்பிடுகிறார். ஹஜ் பெருநாளானது இப்ராஹிம் நபி அவர்கள் கொண்டிருந்த அளப்பரிய இறை பக்தியையும் உன்னத தியாகங்களையும் நினைவு கூறும் ஆழமானதொரு பெருநாள் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பல விடயங்களை அவர் தெரிவிக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் தமக்கு சொந்தமான மிகவும் முக்கியமானதும் பெருமதியானதுமானவற்றையும் கூட மனிதகுலத்தின் நன்மைக்காகவும் இறைவனின் விருப்பத்துக்காகவும் அர்ப்பணிக்கும் மனநிலை இந்த திருநாள் உலகுக்கு எடுத்துரைக்கிறது. இத்தகைய அஜ்ஜு பெருநாளில் நாம் அனைவரும் எமக்கு இடையிலான வேற்றுமைகளை கடந்து சகோதரத்துவம் மற்றும் சகவாழ்வை கடைபிடித்து ஒற்றுமையாக செயற்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்த வேண்டும் என்பதாகவும் தியாகத்தையும் கருணையையும் மையமாக கொண்ட அஜ்ஜு பெருநாளை அஜ்ஜு பெருநாளின் செய்தியானது பலமான அமைதியான அதே நேரத்தில் சுபிட்சமான இலங்கையை கட்டி எழுப்பும் பயணத்துக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணம் என்பதாகவும் பிரதமர் தன்னுடைய வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கிறார். அதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களினுடைய வாழ்த்து செய்தியும் கிடைக்கப்பெறுகிறது. தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது, ஒற்றுமையை பிரதிபலிக்கும் உண்மையான போதனைகளின்படி வாழ்வோம் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். வழிகாட்டல்களை சரியாக புரிந்து கொண்டு செயற்படுவது ஹஜ் யாத்திரையின் உண்மையான அர்த்தத்தை நிறைவேற்றுவதாக அமையும் என்பதோடு அதற்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். ஹஜ் பெருநாள் வாழ்த்து செய்தியில் மேலும் சில விடயங்களை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அவர் தெரிவிக்கின்ற போது மேலும் அவர் தெரிவித்த விடயங்கள், இன்று நாம் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகளுக்கான தீர்வு தொடர்பான விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். காரணம், மனிதர்களுக்கு ஒருவருக்கொருவர் ஏற்பட்டுள்ள அவநம்பிக்கையாகும், இதனால் சிதைந்து போயிருப்பது அமைதியாகும். இந்த தருணத்தில் உலகம் முழுவதும் தோன்றியுள்ள யுத்த சூழ்நிலைகள் நம் இதயங்களில் அமைதியையும் நம்பிக்கையும் மேலும் மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதையே நமக்கு உணர்த்துகின்றன. அதேபோல் நமது தாய் நாட்டில் இந்த தருணத்தில் எதிர்காலம் குறித்து ஒரு நிச்சயமற்ற தன்மை மற்றும் ஒரு கடினமான காலகட்டத்தை நாம் கடக்க வேண்டியுள்ளதையும் காண முடிகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நமது நாட்டை பிளவுகளால் அல்ல ஒற்றுமையிலாகி கட்டியெழுப்ப முடியும். உண்மையை உண்மையாக காண்பதற்கும் அதனை அச்சமின்றி வெளிப்படுத்தி செயலாற்றுவதற்கும் தைரியமும் சக்தியும் தேவை. இதற்காக அர்ப்பணிப்பு, தியாகம், பரஸ்பர புரிந்துணர்வும் நலனத்தோடு செயற்படுவது மிக முக்கியமானது என்பதாகவும் அவர் இந்த விடயங்களை தன்னுடைய வாழ்த்து செய்தியில் இணைத்திருக்கின்றார். அதேபோல பிரதியமைச்சர் முனீர் முலர்ஃபனுடைய வாழ்த்து செய்தியும் கிடைக்கப்பெறுகிறது. அஜ்ஜு பெருநாள் மனிதநேயத்தின் ஒருமைப்பாட்டை பறைசாற்றுகிறது என்பது தினகரன் பத்திரிகையின் தலைப்பு. ஹஜ் பெருநாள் வழிபாடானது ஒட்டுமொத்த உலகுக்கும் மனிதநேயத்தின் ஒருமைப்பாட்டையும் சமத்துவத்தையும் பறைசாற்றுவதாக மத மற்றும் கலாச்சார விவகார பிரதியமைச்சர் முனீர் முலர்ஃபர் தெரிவித்திருக்கின்றார். ஹஜ் பெருநாள் வாழ்த்து செய்தியில் மேலும் அவர் சில விடயங்களை குறிப்பிடுகிறார். உலகெங்கிலும் வாழும் மற்றும் இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் மிகுந்த இறை நம்பிக்கையோடு கொண்டாடும் சிறப்பானதொரு மத விழாவான ஈத் உல் அல்லா ஹஜ் பெருநாளை எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈதுல் அல்லா அல்லது தியாக திருநாள் என்பது வெறும் கொண்டாட்டத்துக்கு அப்பால் ஆழமான மத மற்றும் சமூக செய்தியை உலகுக்கு பறைசாற்றும் ஒரு நாளாகும் என்பதாகவும் பிரதியமைச்சர் முனிர் முல்லஃபர் அவர்களுடைய வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்படுகின்ற தியாக திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்களுடைய அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம் சார்பாக மீண்டும் ஒரு முறை எங்களுடைய அஜு பெருநாள் வாழ்த்து செய்தியை வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். அடுத்த இன்ன தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்தியாக வெளியாயிருப்பது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்து. இன்றைய சிங்கள பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக அந்த செய்தி இடம்பெறுகிறது. டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அதுபான செய்தி பிரதான செய்தியாக இடம்பெறுகிறது. அந்த அடிப்படையில் அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது. மகாநாயகமங்கே இல்லி அணுவ தர்மாதிகரணியாக் பீட்டவனவா ஜனாதிபதி கியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய அருணபத்திரிகையுடைய பிரதான தலைப்பு. டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தேரனுடைய ஒழுக்கத்தை மையப்படுத்தி ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்தை அடிப்படையாக வைத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையும் அதற்கு தலைப்பிடுகிறது. இன்றைய இலங்காதி பத்திரிகையில் தர்மய விகுர்த்தி கரன் அன்ற இறைவ நவ நீதி என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த தகவலின் இலங்காதி பத்திரிகையிலும் பிக்ஷு வினய ரககணியமற்ற தர்மாதிகரணைய ஸ்தாபித கிரிம கடினமின் ஜனாதிபதி தேகோடேதி ஜாத்திக வெசாக் மகோத்சவதி அரம்பவின் பவசா என்பதாக இன்று தினம் திவைன பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தர்ம நீதிமன்ற நிறுவ நடவடிக்கை ஜனாதிபதி என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறவே அவர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்கள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் நேற்று தினம் ஜனாதிபதி இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். பௌத்த தேரர்களின் ஒழுக்க பிரச்சனைகள் தொடர்பாக தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரத்தை கொண்ட தர்ம நீதிமன்றம் ஒன்றை நிறுவுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். மகாநாயக்க தேரர்களின் கோரிக்கைக்கு அமைய அதனை மதிப்பளித்து 1931 19 இலக்க பௌத்த அறநிலையங்கள் கட்டளை சட்டத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். மாத்தரை திககுட மிதவெள்ள புராதன விகாரையில் அரச வெசாக் விழா நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பெருமளவிலான பௌத்த மத தலைவர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். இந்நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி எந்த ஒரு திருத்தமும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பது நாம் அறிந்ததே. அந்த வகையில் சட்டமா அதிபர் திணைக்களம் அதில் சில திருத்தங்களை முன்வைத்துள்ளது நிலையில் அண்மையில் எமது அஸ்கரி மல்வத்து ராமானிய பீடங்களும் தொடர்பான கோரிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்போது நாங்கள் இதற்கான வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே அந்த சட்ட ஏற்பாடுகளை தயாரிக்கின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். எனவே இப்போது நாட்டில் மிகவும் பாதுகாக்கப்பட்ட பௌத்த போதனைகள் அல்லது பௌத்தினுடைய அந்த ஒழுக்க விடயங்கள் இப்போது சில இடங்களில் மீறப்பட்டு வருகிறது. எனவே அந்த விவகாரங்களை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அதற்காக நாங்கள் இதனை சீராக கொண்டு செல்வதற்கு நீதிமன்றம் ஒன்றை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம். அதேபோல இந்த தேவாலகம சட்டத்தினுடைய 41 மற்றும் 42 சரத்துக்களை திருத்துவதற்கும் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் ஏற்கனவே இந்த சம்பவங்கள் பல சம்பவங்கள் நாட்டில் பௌத்த தீரர்களை மையப்படுத்தி பதிவானதன் பின்னர் 4 பீடங்களுடைய மகாநாயக்க தேரர்கள் எனக்கு விசேடமான கோரிக்கை முன்வைத்து இதுபான அதிகார கட்டமைப்பை வலுப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதற்கமைய இதற்கான புதிய சட்டங்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் ஜனாதிபதி அவர்கள் நேற்று தினம் நிகழ்வில் குறிப்பிட்டிருந்தார். அதன்போது நிகழ்வின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. இன்றைய லங்காதி பத்திரிகையில் தொடர்பான புகைப்படம் ஒன்றும் அதே போல வீரகேசரி பத்திரிகை தொடர்பான புகைப்படம் ஒன்று வருகிறது. வெசாக் வாரத்தின் ஆரம்பத்தை குறிக்கும் வகையில் தேகோட மிதல்லவெல புராதான ரஜமஹா விகாரையில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற அரச வெசாக் விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோரும் கலந்து கொண்டு அதுபான கண்காட்சியை பார்வையிட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படமாக அந்த புகைப்படமும் இன்றைய தினம் வீரகேசரி போல லங்காதி பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நேற்று தினம் ஜனாதிபதி இன்னும் ஒரு நிகழ்வுடன் கலந்து கொண்டார். அதன்போது ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுரமான செய்தி. இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அத்துறையிலும் நாங்கள் இப்போது விரிவாக கவனம் செலுத்த தயாராக இருக்கின்றோம். ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த ஒரு தகவல் இன்றைய முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அரசை விரட்டி எடுக்கும் தேவை மக்களுக்கு இல்லை, ஜனாதிபதி அனுரே தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுரமாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். மக்களுக்கு பொறுப்பு கூறும் மக்களுக்கான தற்போதைய அரசாங்கத்தை விரட்டி அடிப்பதற்கு மக்களுக்கு எவ்வித தேவையும் இல்லை. அதற்காக கனவு காண்பவர்கள் திருடர்களும் ஊழல்வாதிகளும் போதைப் பொருள் வர்த்தகர்களும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். மாத்தறை நில்வலா கங்கையை அண்டிய உவப்பு நீர் தடுப்பின் காரணமாக ஏற்பட்ட வெள்ள நிலையினால் 2019 முதல் 2022 ஆண்டு காலப்பகுதியில் விவசாயம் செய்ய முடியாமல் போன விவசாயிகளுக்கான இழப்பீடு வழங்கும் நிகழ்வும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் நேற்று புதன்கிழமை உட்பகல் மாலிம்பட பிரதேச மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு குறுகிய காலத்திற்குள் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். மக்கள் எதிர்கொள்ளும் உடனடி பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கும் அதேவேளை படிப்படியாக அவர்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி தேசிய பொருளாதாரத்தில் அவர்களை பங்காளிகளாக்கும் வேலை திட்டத்தை அரசாங்கம் தற்போது ஆரம்பித்திருக்கிறது. இதற்கமைய சிறு வர்த்தகர்களுக்கு கடனுதவி வழங்குவதற்காக கைத்தொழில் அமைச்சில் கீழ் 90,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக நடைமுறைப்படுத்தப்படும் சமூக சக்தி வேலைத்திட்டத்துக்காக 2026 ஆண்டுக்கு 25 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாட்டின் வரலாற்றில் பல சதாப்தங்களுக்கு பின்னர் முக்கிய பொருளாதார காரணிகள் பலவற்றில் தற்போது பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, பொருளாதார தரவுகளைப் போலவே மக்களின் வாழ்வாதாரம் எவ்வளவு தூரம் இலகுவாகிறது என்பதைக் கொண்டே நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பிரதிபலிக்கிறது. மக்களுக்கு பொறுப்பு கூறும் மக்களுக்கான தற்போதைய அரசாங்கத்தை விரட்டியடிப்பதற்கு மக்களுக்கு எவ்வித தேவையும் இல்லை. அதற்காக கனவு காண்பவர்கள் திருடர்களும் ஊழல்வாதிகளும் போதைப் பொருள் வர்த்தகர்களும் ஆவர். அவர்கள் செய்த ஊழல் மோசடிகள் குறித்து குற்றச்சாட்டுகள் நீதிமன்ற முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது அவர்கள் பதற்றமடைந்து பல்வேறு பொய் பிரச்சாரங்களை பரப்பி வருகிறார்கள். எனினும் தற்போதைய அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையை வென்று மேலும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மாத்தறை வெள்ள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காண்பதற்கும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மக்களுக்கு நிரந்தர வருமான வழியை ஏற்படுத்தி உயர்தர வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கும் மாத்தறை மாவட்டத்தை பரந்தளவிலான அபிவிருத்திக்கு உட்படுத்துவதற்கும் அரசாங்கம் அதிக வேலைத்திட்டங்களை திட்டமிட்டிருக்கிறது. மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய மிக முக்கியமான வழி கல்வி என்பதை உணர்ந்துள்ள அரசாங்கம் நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளை நவீனமயமாக்குவதற்கும் 50 தொழில் பயிற்சி நிலையங்களை அமைத்து பரந்தளவில் கல்வி மறுசீரமைப்பு வேலைத்திட்டத்தை ஆரம்பித்திருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நேற்றைய தினம் இங்கு உரையாற்று போது தெரிவித்த தகவல்களும் கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நேற்றைய தினம் இந்த நிகழ்வின் போது 2019 ஆண்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நட்டைகள் வழங்கப்பட்டது. அதற்கு பின்னர் ஜனாதிபதி தெரிவித்த முக்கியமான விவகாரம், இந்த 2019 பின்னர் மாறி மாறி பல அரசாங்கங்கள் வந்திருக்கின்றன, ஆனால் எந்த அரசாங்கமும் இந்த மக்களுக்கு நட்டைகள் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போது வழங்க முடிவதற்கான காரணம் அரச நிதி ஒழுக்கம் மற்றும் ஊழலற்ற நிர்வாகமே காரணம். அதன் காரணமாகத்தான் உங்களுக்கு இந்த 2019 ஆண்டுக்கான அந்த வழங்க வேண்டிய நட்டையீட்டை 7 வருடங்கள் கழித்து இப்போது வழங்க முடிந்திருக்கிறது. எனவே இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. மக்களுக்கான பல திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. மக்கள் இந்த அரசாங்கத்தை வீடு கணப்பதற்கான எந்த தேவையிலும் இல்லை. ஆனால் இப்போது அரசாங்கத்தை வீடு கணப்ப வேண்டிய தேவை போதைப் பொருள் வர்த்தகர்கள், பாதாள குழுவினர், ஊழல் மோசடியுடன் தொடர்பட்டவர்கள், இந்த விடயங்களுக்கு அனுசரணையாக செயற்பட்ட அரசியல் தலைவர்கள், இவர்களுக்குத்தான் இந்த தேவை இருக்கிறதே தவிர மக்களுக்கு இல்லை. எனவே இந்த அரசாங்கம் இன்னும் பல தசாப்த காலங்களுக்கு மக்களின் ஆசீர்வாதத்தோடு தொடரும். எனவே மக்கள் இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பார்கள் என்பதாகவும் நேற்று தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த நிகழ்வில் உரையாற்றும் போது தெரிவித்த தகவல்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இந்த தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்ற மற்றும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய அருண பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரிமி தருவைக்கு அப்பயோஜுனேகல அனுராதபுர விகாராதிபதி ஹிமினமற்ற வசர தியாக் சிறதனும் என்பதாக இன்றைய அருண பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலும் முதற்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிறுவன் மீது கடும் துன்புறுத்தல், விகாராதிபதிக்கு 30 வருட சிறை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. துறவரம் பெறுவதற்காக விகாரைக்கு வந்திருந்த 14 வயது சிறுவனை மிக கடுமையாக துன்புறுத்திய குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட விகாராதிபதி ஒருவருக்கு சிறுவர் குற்றங்களுக்கான அனுராதபுரம் சிறப்பு உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துன் விதானவினால் 30 ஆண்டு கடூழிய சிறை தண்டனை விதித்து நேற்று புதன்கிழமை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்கிறது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அனுராதபுரம் தம்புதேகம உரிகஸ்வெவ தலாகுலவெவ விகாரையின் 65 வயதுடைய முள்ளேரியாவை விமலசத்து விகாராதிபதிக்கே இவ்வாறு 30 ஆண்டுகால சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்குமாறும் மேலும் நீதிபதியினால் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இழப்பீடு செலுத்த வரும் பட்சத்தில் அவர் மேலும் 6 மாத கால சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் தீர்ப்பளிக்கப்படுகிறது. அனுராதபுரம் சிறுவர் குற்றச்சாட்டுகள் உயர்நீதிமன்றத்தில் விகாராதிபதிக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட நிலையிலேயே 30 வருட கால கடூழிய சிறுநிலை இவ்வாறு அந்த பிக்குவுக்கு நீதிமன்றத்தினால் உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். சட்டம் நாட்டில் சகலருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்பது ஜனாதிபதியுடைய தாரக மந்திரம். எனவே அதற்கு அமைவாகத்தான் அவர்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், முன்னாள் தலைவர்களாக இருக்கலாம், தேரர்களாக இருக்கலாம், சாதாரண பொதுமக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சட்டம் சமமாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள். அதற்கு அமைவாகத்தான் போது இந்த நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்ற விடயத்தையும் அந்த செய்தி உணர்த்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் முக்கியமான செய்தியாக இன்ற தினம் அருண பத்திரிகையில் முதல் பக்கத்தில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வெசாக் வாரத்தை முன்னிட்டு விடுக்கப்பட்டிருக்கின்ற உத்தரவு தொடர்பான செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை காணலாம். வெசாக் உற்சவ நிமித்தின் மெய் திய திசக சஹா ஜுனி பலமெனிதா மஸ் அளவியற்ற வெட்ட என்பதாக இன்ற தினம் அது தொடர்பான செய்தியும் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். எதிர்வரும் 30ஆம் தேதி 31ஆம் தேதி மற்றும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆகிய காலப்பகுதியில் அரச வெசாக் உற்சவம் இடமிருக்கின்ற காலப்பகுதி என்பதனால் அந்த காலப்பகுதியில் நாடு முழுவதும் இருக்கின்ற இறைச்சிக்காக மிருகங்களை அல்லது விலங்குகளை வெட்டும் இடங்கள், விற்பனை செய்யும் இடங்கள் மூடப்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பொது நிர்வாக உள்நலவர்கள் அமைச்சினால். அதே போல சூப்பர்மார்க்கெட்டுகளில் இந்த இறைச்சி விற்பனையை தடை செய்ய வேண்டும், நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. மதுபான சாலைகள் மூடப்பட வேண்டும் என்ற முக்கியமான பல கோரிக்கைகளை முன்வைத்து நேற்றைய தினம் பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டலவர்கள் அமைச்சு இந்த விசேடமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். அதேபோல் நாட்டில் தற்போது பொருளாதார பிரச்சினை தீவிரமான பிரச்சனையாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. டொலருக்கு நிகராக ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து வருகிறது. டொலருக்கான தட்டுப்பாடு தொடர்பான விவகாரம் பேசுபொருளாக மாற அதற்கு ஒரு தீர்வாக இப்போது சர்வதேச நாணயத்தின் பக்கம் இருந்து ஒரு சாதகமான பதில் கிடைத்திருப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிறது. பொருளாதார ஸ்திரம், வெளிநாட்டு கையிருப்பை வலுப்படுத்துவதில் இலங்கை முன்னேற்றம், IMF இயக்குநர் சபை கூட்டத்தில் தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பிற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் இந்த தினம் ஏனைய பத்திரிகைகளிலும் பிரதானமான முதற்பக்க செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. IMF-னுடைய 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மீளாய்வினூடாக இலங்கை கிடைக்கப்பெறவிருக்கின்ற இந்த 700 மில்லியன் அமெரிக்க தொடர்பான விவகாரத்தை அடிப்படையாக வைத்து இந்த கலந்துரையாடல் நேற்று தினம் இடம்பெற்றிருக்கிறது. அதனிடையில் கடந்த சில ஆண்டுகளில் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதிலும் வெளிநாட்டு கையிருப்பட்டத்தை வலுப்படுத்துவதிலும் சந்தை நம்பகத்தன்மையை மீள கட்டியெழுப்புவதிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக இலங்கைக்கான சர்வதேச நாணயத்தினுடைய செயற்திட்ட பிரதானி எவான் பபஜியோ தெரிவித்திருக்கின்றார். விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் தொடர்பான 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மீளாய்வுகளில் எட்டப்பட்ட உத்தியோகத்தர்மட்டம் இணக்கப்பாட்டுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பாக ஆராயும் நோக்கில் சர்வதேச நாணயத்தின் இயக்குநர் சபை நேற்று கூடிய போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். இதன்போது மேலும் தெரிவித்த அவர், அரசாங்க அதிகாரிகள் மேற்கொண்ட தொடர் நடவடிக்கையால் பொதுமக்கள், முதலீட்டாளர்கள், பங்குதாரர்கள் மத்தியில் நம்பிக்கை அதிகரித்திருப்பதாகவும் இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக சிரமடைந்து வருகிறது. எனினும் அண்மையில் உருவாகியுள்ள உலகளாவிய பொருளாதார மற்றும் இந்த பிரச்சனைகள் காரணமாக இப்போது நிலைமை கொஞ்சம் சிக்கலாக இருந்தாலும் அதனையும் சமாளிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்ற விடயங்கள் குறித்தும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இலங்கை பொருளாதாரத்துக்கு புதிய அழுத்தங்கள் ஏற்படுத்தி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் கடந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் கொள்கைசார் கட்டமைப்பு தற்போது வலுவானதும் முன்னேற்றமானதுமான நிலையில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச நாணயத்தினது இயக்குநர் சபையின் ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் அடுத்த கட நிதி விடுவிப்பின் மூலம் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பை மேலும் வலுப்படுத்த முடியும் என்று இலங்கை மத்திய வங்கி எதிர்பார்த்திருக்கின்ற சூழலில்தான் நேற்றைய தினம் சர்வதேச நாணயத்தினுடைய நிறைவேற்றுக் குழு கூடியதில் இதன்போது இயக்குநர் சபை கூட்டத்தில் இந்த இலங்கைக்கான சர்வதேச நாணயத்தினுடைய செயற்திட்ட பிரதானி இவன் பபாஜியோ இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல் இன்றைய லங்காதி பத்திரிகையில் மற்றொரு செய்தி ஒன்றும் இடம்பெடுத்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். ருபியல யலி பஹி டொலரிய துன்சிய தீயட்ட பணி என்பதாக அந்த செய்திக்கும் தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக. ரூபாவின் பெறுமதி மீண்டும் வீழ்ச்சியடைந்து டொலர் இப்போது 330 ரூபாய் என்ற நிலையில் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே 355 ரூபாய் வரை சென்றிருந்த டொலரின் பெறுமதி தற்போது கட்டங்கட்டமாக குறைவடைந்து இப்போது 330 ரூபாய் என்ற மட்டத்துக்கு வந்திருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் சர்வதேச நாணயத்தினுடைய அந்த 700 மில்லியன் டொலர், அதே போல உலக வங்கியினுடைய 150 டொலர் உள்ளிட்ட இந்த சர்வதேச அமைப்பினுடைய இலங்கை கிடைக்கப்பெற வேண்டிய டொலர்கள் கிடைக்கும் பட்சத்தில் இந்த விவகாரம் இன்னும் டொலருடைய பெறுமதியை குறைவடைய சாத்தியம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்ற விவகாரங்களும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். இதேபோல எரிபொருள் தொடர்பான இன்னும் ஒரு தகவல் ஒன்று முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. எரிபொருளுடன் இலங்கை வரும் இரு கப்பல்கள் தடையின்றி விநியோகத்தை முன்னெடுக்க முடியும், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதி என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் எதிர்வரும் நவம்பர் மாதம் வரை தடையின்றி எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுக்க முடியும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெதிக்குமார் தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் 31 தேதி மேற்கொள்ளப்பட உள்ள எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பாக விரிவான கலந்துரையாடல்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சமூக ஊடகங்களில் பரவிவரும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதோடு மேலும் தெரிவித்த அவர், எரிபொருள் விலை மாற்றம் மற்றும் தட்டுப்பாடு தொடர்பில் சமூக ஊடகங்களில் செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. அவ்வாறான செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்புகளை உறுதி செய்வதற்காக ஏற்கனவே கடன் பத்திரங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நவம்பர் மாதம் வரை இந்த பிரச்சனை எடுபடாது என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதன் காரணமாக தடையின்றி எரிபொருளை விநியோகிக்க முடியும். சுமார் 90,000 மெட்ரிக் டன் எரிபொருளுடன் இரண்டு மசகு எண்ணெய் கப்பல்கள் முறையே இன்று 28 தேதி மற்றும் எதிர் மே மாதம் 31 தேதியில் நாட்டை வந்தடையவிருக்கின்றன. அத்துடன் இந்தியா, சிங்கப்பூர் மற்றும் ஏனைய விநியோகஸ்தரிடமிருந்து மேலதிக எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு உள்ளூர் எரிபொருள் நிறுவனங்களுக்கான விநியோக கடைகளும் கட்டளைகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் மே 31 தேதி மேற்கொள்ளப்பட உள்ள எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பான கலந்துரையாடல்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் 80 அமெரிக்க டாலர் இருந்து 150 அமெரிக்க டாலர் வரை அதிகரித்துள்ளமை இந்த விலை நிர்ணய பரிசீலனைகளில் செல்வாக்கு செலுத்துகின்றன. தற்போது நாட்டில் ஜூலை மாதம் வரை போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதோடு ஏற்கனவே திட்டமிட்ட கப்பல்களும் நாட்டுக்கு வந்த வண்ணம் உள்ளன. இத்தகைய நிலையில் பொதுமக்கள் வீண் அச்சமடைந்து தேவையற்ற முறையில் எரிபொருளை சேமித்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வாகன சாரதிகள் தங்களது அன்றாட தேவைக்கு மட்டுமே எரிபொருளை கொள்வனவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அத்தோடு தற்போதைய கியூஆர் குறியீட்டு முறையிலான ஒதுக்கீட்டின் கீழான எரிபொருள் விநியோகம் தொடர்ந்தும் நடைபெறும் இருக்கும் என்றும் மயூர் நெதிக்குமார் அவர்கள் நேற்று தினம் குறைபெற்ற எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இல்லை, இரண்டு கப்பல்கள் நாட்டுக்கு வரவிருக்கின்றன. இன்று ஒரு கப்பல், 31 தேதி ஒரு கப்பல் நாட்டுக்கு வரவேற்றிருக்கிறது. நவம்பர் மாதம் வரை தட்டுப்பாடின்றி எரிபொருள் விநியோக தேவையான கையிருப்பு இருக்கிறது. மக்கள் இது குறித்து போலி பிரச்சாரங்களை மையப்படுத்தி நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்பது அந்த செய்தியாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விவகாரமும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதுரமான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். மாகாண சபை தேர்தல் உடன் வேண்டும் என்பதாக இப்போது முக்கியமான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று தினம் வீரகேசரி மற்றும் தமிழன் பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. தேர்தலை பழைய முறையில் உடனடியாக நடத்த வேண்டும் என்பதான கோரிக்கையாக அது இருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
0: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம், வணக்கம் வசந்தம்.
2: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சுதான்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அடுத்து மாகாண சபை தேர்தல் பழைய முறையில் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று 43 அரசியல் கட்சிகள் கூட்டாக அரசாங்கத்துக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். நேற்று இதற்கான விசேட ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு, தேர்தலை பழைய முறையில் உடனடியாக நடத்த வேண்டும், இளைஞர் பெண்களுக்கு 25% ஒதுக்கீடு, 43 அரசியல் கட்சிகள் கூட்டாக அதிரடி பிரகடனம் என்பது அந்த செய்தி. இன்றைய தமிழன் பத்திரிகையில் தேர்தல்களை இழுத்தடிப்பதா, அரசு மீது எதிர்க்கட்சிகள் கூட்டாக கண்டனம், மாகாண தேர்தலை நடத்தவும் வலியுறுத்து என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. நேற்று தினம் இவ்வாறு பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து இதரமான இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைய அருண பத்திரிகையில் பலாசபா சாந்தே கடினமின் கடினம் கரான ஏகாபத்த விபக்ஷ என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபான செய்திகள் பிரதானமான பல பத்திரிகைகளோடு இடம்பெற்றிருக்கின்றன. மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் விரைவாக நடத்துவதற்கு சாதகமான வகையில் வேட்புமனு தாக்கலின் போது இளைஞர் பிரதிநிதித்துவத்துக்கும் பெண் பிரதிநிதித்துவத்துக்கும் 20% ஒதுக்கீட்டை வழங்குவதற்கு 43 அரசியல் கட்சிகளும் எழுத்து மூலமாக இணக்கம் தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது, அடுத்த ஆண்டு சிலவேளை நடத்தலாம் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்ட கருத்துக்கு எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் கண்டனம் வெளியிட்டிருக்கிறார்கள். மாகாண சபை தேர்தலை இலக்காக கொண்டு மக்கள் மயமான கூட்டு எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்று புதன்கிழமை கொழும்பில் விசேட ஊடக சந்திப்பு நடத்தி மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை தமிழரசு கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய மக்கள் முன்னணி, சர்வஜன அதிகாரம், புதிய மக்கள் முன்னணி, அறுநூலு மக்கள் கட்சி, தொழிலாளர் தேசிய முன்னணி, மக்கள் சேவை கட்சி, தேசிய ஜனநாயக முன்னணி, தேசப்பற்று மக்கள் சக்தி, தேசிய விடுதலை மக்கள் கட்சி, தமிழ் ஐக்கிய முன்னணி, லங்கா சமசமாஜ கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, முஸ்லீம் இடதுசாரி முன்னணி, பொதுஜன ஐக்கிய கட்சி, நவலங்கா சுதந்திர கட்சி, இலங்கை மக்கள் சக்தி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், தேசிய ஐக்கிய கூட்டணி ஆகிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இந்த கூட்டு ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டார்கள். மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது, அடுத்த ஆண்டு சில நடத்தலாம் என மக்கள் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்ட கருத்துக்கு இங்கு அவர்கள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள். எனவே இந்த அரசியலமைப்பின் பிரதான அங்கமாக உள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். மாகாண சபை தேர்தலை பழைய முறைமையின் கீழ் நடத்துவதற்கு சாதகமாக வகையில் வேட்புமனு தாக்கலின் போது இளைஞர் பிரதிநிதித்துவத்துக்கும் பெண் பிரதிநிதித்துவத்துக்கும் 25% ஒதுக்கீட்டை வழங்குவதற்கு 43 அரசியல் கட்சிகளும் எழுத்து மூலமான இணக்கத்தை தெரிவித்திருப்பதாக எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். மாகாண சபை தேர்தலின் போது பொதுவான கொள்கையை முன்னிலைப்படுத்தி செயற்படுவதாகவும் இதன்போது அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலின் போது வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும், தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர்கள் கூட்டான இந்த அறிவிப்பை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாகாண சபை தேர்தல் சட்டமூலம் தொடர்பான விடயத்தில் தான் சிக்கல் இருக்கிறது. அதில் எல்லை நிர்ணய பிரச்சினை, அதே போல அதில் இருக்கின்ற சட்டத்தில் இருக்கின்ற சில குளறுபடிகள் காரணமாக தேர்தலை ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது பல வருடங்களாக. எனவே அதில் அந்த எந்த முறையில் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான விடயத்தை பாராளுமன்றம் முடிவெடுக்க வேண்டும், அதற்கான குழு ஒன்று அமைக்கப்பட்டு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு இருக்க இப்போது டில்வின் சிலாருடைய கருத்தை அடுத்து 43 கட்சி அரசியல் கட்சிகள் கூட்டாக இணைந்து இப்போது அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். பழைய முறையிலேயே நீங்கள் தேர்தல் நடத்துங்கள் என்பதான ஒரு கோரிக்கை இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சாணக்கியனின் பிரேரணையை உடனடியாக நிறைவேற்றுங்கள், தேர்தலுக்கு அரசாங்கம் அஞ்சுகிறது, சுமந்திரன் தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தல் நடத்தலாம், அவ்வாறு நடத்தும்போது பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு 20% ஒதுக்கீடு வழங்கப்பட மாட்டாது என்று சட்டமாதிபர் திணைக்களம் பார்லமென்ற விசேட செயற்குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. இந்த சிக்கலுக்கு தீர்வாக சுய விருப்பத்தின் அடிப்படையில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் 20% நியமனத்தை வழங்குவதாக எழுத்து மூலமாக உறுதியளித்திருக்கிறோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். சாக்குப்போக்கை குறிப்பிட்டுக் கொண்டிருக்காமல் அரசாங்கம் சாணக்கியன் ராசமாணிக்கு முன்வைத்திருக்கின்ற
தனிநபர் பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு விரைவாக நிறைவேற்றி மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும். இந்த அரசாங்கமும் தேர்தலுக்கு அச்சமடைந்து தேர்தலை பிற்போடுகிறது என்று நேரடியாகவே குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் என்று நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடக எதிர்ப்பின் போது எம் ஏ சுமந்திரன் இந்த கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு பிரதான செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்தி. பிரதான தலைப்புச் செய்தியாக, யாழில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பங்கேற்ற உயர்மட்ட கூட்டத்தில் காணி விடுவிப்பில் ராணுவம் சாதகமாக பதிலளிக்கவில்லை. மக்கள் எதிர்பார்க்கும் எந்த ஒரு முடிவையும் சாதகமாக எடுக்காத நிலையில் அமைச்சர் சந்திரசேகர் ஏமாற்றும் கருத்துக்களை கூறுகிறார். கஜேந்திரகுமார் எம்பி கண்டனம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் காணி விடுவிப்பு தொடர்பில் ராணுவத்தினர் எந்தவிதமான சாதகமான பதிலையும் தெரிவிக்காத நிலையில் கடல்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் மக்களை ஏமாற்றும் விதமாக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அலுவலகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். வடக்கு மாகாணத்துக்கு இரண்டு நாள் உத்தியப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு பிரதியமைச்சர் ராணுவ தளபதி மற்றும் கடலை தளபதி ஆகியோர் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் கடந்த திங்கட்கிழமை மன்னார் மாவட்டத்தில் கள ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போதுதான் இந்த விடயங்கள் குறித்தும் மிக முக்கியமான பேசப்பட்டிருப்பதாக அவர் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இத்தொடர்பான காணி விடுவிப்பதற்கான சத்தியங்கள் தொடர்பில் ஆராயும் உயர்மட்ட கலந்துரையாடல் வடமாகாண அலுவலகத்தில் இடம்பெற்ற போது இவ்வாறு அதில் எந்த விதமான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. இருந்த போதிலும் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் இதுதொடர்பான மாறுபட்ட கருத்துக்களை முன்வைத்து வருவதாக அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாக செய்தி தொடர்கிறது. அதேபோல் இன்னும் ஒரு தகவல், யாழில் காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி ராணுவம் அரச உயர்மட்டத்தோடு யாழ் ஆளுங்கட்சியினர் கடும் தர்க்கம் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை செய்திக்கு தலைப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் ராணுவத்தின் பிடியில் உள்ள காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி ராணுவத்துடன் அரசாங்கத்துடன் உயர்மட்ட பிரதிநிதிகளோடும் ஆளும் கட்சியினர் கடும் வாக்குவாதம் ஈடுபட்டதாக தெரியவருகிறது. வடமாகாணத்தில் ராணுவத்தின் பிடியில் உள்ள காணிகளை விடுவிப்பதற்கான சாத்தியங்கள் தொடர்பில் ஆராயும் உயர்மட்ட கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. யாழ் மாவட்டத்தில் விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் தொடர்பில் சுட்டிக்காட்டிய போதிலும் அவற்றை விடுவிப்பதற்கு ராணுவம் தொடர்ச்சியாக பின்னெடுத்து வருகிறது. எனவே இதனையடுத்து காணிகளை விடுவிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி அமைச்சர் சந்திரசேகர், பார்லமெண்ட் உறுப்பினர் இளங்குமரன், யாழ் மாநகரசபை உறுப்பினர் கபின் உள்ளிட்ட தரப்பினர் கடும் வாக்குவாதம் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இதேபோல இந்த நிகழ்வின் போது கருத்துக்களை முன்வைத்திருக்கின்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய தினம் மற்றும் ஒரு முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். தினகரன் பத்திரிகையில், தீவு பகுதிகளின் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு வழங்க நடவடிக்கை, உயர் அதிகாரிகளுக்கு அமைச்சர் சந்திரசேகர் பணிப்பு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்படுகிறது. யாழ் நெடுந்தீவு ஊர்காவல்துறை காரைநகர் மற்றும் வேலனை தீவு பகுதிகளில் மக்களின் அத்தியாவசிய பிரச்சினைகளான கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, குடிநீர் விநியோகம் உள்ளிட்டவற்றுக்கு உடனடியாக தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு கடற்கரை நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பணிப்புரை விடுத்திருக்கின்றார். இதுதொடர்பான விசேட கலந்துரையாடல் வேலனை பிரதேச செயலகத்தில் அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற போதே இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. இதில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். இதன்போதுதான் இந்த விடயங்கள் குறித்தும் இங்கு பேசப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றவை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஆசிரியர் பற்றாக்குறை, ஆசிரியர்களுக்கான தங்குமிட வசதி மற்றும் பாதுகாப்பு பிரச்சினைகள் தொடர்பாக கவலை வெளியிட்ட அமைச்சர் நெடுந்தீவிலுள்ள பாடசாலைகளில் அடிப்படை வசதிகளை குறைவாக உள்ளதாக சுட்டிக்காட்டியதோடு கல்வித்துறையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு காண விசேட செயற்திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார். நெடுந்தாரைகள் மற்றும் வடதாரைகள் படகுகளின் திருத்தப்பணிகள் நிறைவடைந்த பின்னர் அடுத்த மாதத்தில் சேவைகள் கையில் அதிகாரிகள் குடிநீர் வசதிக்காக புதிய ரோ பிளான்ட் அமைப்பதற்கான நடவடிக்கை திரை செய்தியூடாக எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காலமே தீவுப்பதிகளுடைய பிரச்சனைகள் உடனடியாக தீர்வு காண்பதற்கான விடயங்கள் குறித்தும் அமைச்சர் தலைமையில் விசேடமான கலந்துரையாளர்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனர். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். தெற்கில் தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல்கள், சர்வதேச மன்னிப்புச் சபை வெளியிட்ட ஆய்வு அறிக்கை என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்திகள் தொடர்பாகவும் நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம்.
இலங்கையின் தென் மாகாணத்தில் உள்ள தனியார் தேயிலை தோட்டங்கள் மற்றும் சிறு தோட்டங்களில் மலையக தமிழ் சமூகத்தினர் அமைப்பு சார்ந்த புறக்கணிப்பு, கட்டமைப்பு சார்ந்த அநீதி மற்றும் அடிப்படை உரிமை மீறல்களுக்கு உள்ளாகி வருவதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்திருக்கின்றது. தொடர்பான செய்தி நான் நேற்று தினங்கள் எங்களுடைய செய்தி அறிக்கையில் வழங்கியிருந்தோம். தென் மாகாணத்தில் உள்ள தனியார் தேயிலை தோட்டங்கள் மற்றும் சிறு தோட்டங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே சர்வதேச மன்னிப்பு சபை இந்த விடயங்களை சுட்டிக்காட்டுகிறது. அரசால் கைவிடப்பட்ட தனியார் தோட்டங்களில் சிக்குண்டவர்கள், இலங்கையின் மலையக தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள்

மீறப்பட்டுள்ளன என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாத்தறை மற்றும் காலி மாவட்டங்களில் அமைந்துள்ள தோட்டங்களில் மலையக தமிழ் தொழிலாளர்கள் அனுபவிக்கும் தீவிரமான துஷ்பிரயோகங்கள் மற்றும் மோசமான பணிச்சூழ்நிலைகளை ஆய்வு நேர்காணலில் பெறப்பட்ட வாக்குமூலங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. தேசிய வேலைவாய்ப்பு மற்றும் குற்றவியல் சட்டவாக்கங்கள் இங்கு மீறப்படுவதை அவர்களின் அனுபவங்கள் தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன. எனினும் நீதித்துறையை அணுகுவதில் தொழிலாளர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வது இதை காண்பிக்கின்றது. எனவே ஒரு முறைப்பாடு அல்லது பிணக்கு எழும்போது பயனுறுதிமிக்க ஒரு தீர்வை அடைவதில் காணப்படும் தடைகள், தொழிலாளர் திணைக்களம் அல்லது போலீஸ் போன்ற அதிகார சபைகளிடமிருந்து ஆதரவு கிடைக்காமை, அத்துடன் தென் மாகாணத்தில் உள்ள தனியார் தேயிலை தோட்டங்கள் மற்றும் சிறு தோட்டங்களில் பயனுறுதிமிக்க அரசு மேற்பார்வை, அத்துடன் தொழிலாளர் சூழ்நிலைகளை பற்றிய ஒழுங்குபடுத்தல் இன்மை போன்ற இந்த சிரமங்களில் உள்ளடங்குகின்றன. எனவே தொழிலாளர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபாடு கொள்வதை தோட்டங்கள் தடை விதிப்பதால் மற்றும் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதால் ஒரு தொழிற்சங்கத்தில் இணைவது அல்லது அதனை ஆரம்பிப்பதன் மூலம் அவர்கள் தமது ஒருங்கிணையும் சுதந்திரத்தையும் அனுபவிப்பதற்கு மட்டுப்படுத்தப்பட்ட வாய்ப்புகளே அங்கு காணப்படுகின்றன. அரசு மேற்பார்வையின்மை மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்கான தடைகள் என்பன கட்டாய வேலைவாங்கல் மற்றும் துஷ்பிரயோகம் மிக்க, அத்துடன் சட்டவிரோதமான பணிச்சூழல் என்பவற்றால் மலையக தமிழ் தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் அபாயத்தை அதிகரிப்பதாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்படுகின்ற விவகாரங்கள் பிரதானமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணோம். எனவே தென் மாகாணங்களில், இது மலையக பெருந்தோட்டங்கள் அல்ல, தென் மாகாணங்களில் பெருந்தோட்டங்களில் தேயிலை தோட்டங்களில் தனியார் காணிகள் மற்றும் இணைய தோட்டங்களில் பணிபுரிகின்ற தமிழ் தொழிலாளர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனையை தொடர்பாக சர்வதேச மன்னிப்பு சபை ஆய்வு ஒன்று மேற்கொண்டு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. எனவே அங்கிருக்கின்ற பல பிரச்சனைகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. எனவே அங்குள்ள மக்களுக்கு இருக்கின்ற சிறுபான்மையாக வாழ்கின்ற அல்லது தமிழ் மக்கள் அங்கிருக்கின்றவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதனை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கான விடயங்களை சுட்டிக்காட்டுவதற்கான அறிக்கையாக கவனத்தில் கொண்டு உரிய தரப்பினர் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயத்தை அந்த செய்தி உணர்த்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் பத்திரிகைகள் வழியாக இருக்கின்ற மற்றொரு செய்தி இன்றைய தினம் அருண பத்திரிகை மற்றும் இனைய சிங்கள பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. அருண பத்திரிகையினுடைய செய்தி, போம்பகரூர் எந்தவுக்கு சமக சமதா பவத்வை சிஐடிய முஜிபுர்கின் பிரகாஷா கனி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நான் வணிக்கவும். போகம்பர ரெந்தமுகரு சமக சமதா பவத்வை என்பதாக அந்த செய்தி தலைப்பெற்றுவது காணலாம். குறிப்பாக போகம்பரை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு போதைப்பொருள் வர்த்தகரோடு தொடர்புகளை பேணியதாக அல்லது அவருடைய கையடக்க தொலைபேசியிலிருந்து முஜிபு ரஹ்மானுக்கு 50 மேற்பட்ட அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதான விடயத்தை மையப்படுத்தி அந்த விடயங்களை விசாரணை செய்வதற்காக முஜிபுர் ரஹ்மான் நேற்று தினம் சிஐடி கலைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது அந்த செய்தியாக பிரதானமாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஏனைய பத்திரிகைகளிலும் அதுரமான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட ஒரு போதைப்பொருள் வர்த்தகர் தற்போது போகம்பர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இனி அவருடைய தொலைபேசி இலக்கத்தை ஆராய்ந்த போது அவருடைய தொலைபேசியிலிருந்து முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கு 50 மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் சென்றிருக்கிறது இந்த போதைப்பொருள் விற்பனையாளரிடமிருந்து. எனவே இந்த விவகாரம் குறித்து விசாரணை செய்வதற்காக நேற்று தினம் சிஐடிக்கு முஜிபுர் ரஹ்மான் அழைக்கப்பட்ட விவகாரங்கள் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருப்பது காணலாம். எனவே இந்த தான் அவர் சென்றது தொடர்பாக முஜிபுர் ரஹ்மான் தன்னிலை விளக்கம் ஒன்றை அறிவித்திருக்கிறார். தொடர்பான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. நான் எந்த ஒரு போதைப்பொருள் கடத்தல் சந்தேக நபருடன் தொடர்பில் தொலைபேசியில் பேசவில்லை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணலாம். நான் எந்த ஒரு போதைப்பொருள் கடத்தல் சந்தேகத்துடன் தொலைபேசியில் கதைக்கவும் இல்லை, தொடர்பில் இருக்கவும் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் போதைப்பொருள் கடத்தல் சந்தேக நபர் ஒருவரோடு தான் 53 தடவைகள் தொலைபேசி அழைப்புகள் மேற்கொண்டதாக தனியார் தொலைக்காட்சி ஒன்று வெளியிட்ட செய்தி தொடர்பில் குறிப்பிடுகிற இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அவர் கூறுகின்ற விவகாரம் என்னுடன் அரசியல் தொடர்புகளை பேணி வந்த ஒருவருடைய கையிலக்க தொலைபேசி தான் அது. எனவே அந்த நபர் இந்த தொலைபேசி இலக்கத்தை இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிற நபருக்கு ஏற்கனவே வழங்கியிருக்கிறார். எனவே அதன் ஆராய்கின்ற போதுதான் கடந்த அவர் சிறைச்சாலைக்கு வருவதற்கு முன்னர் தான் இந்த அழைப்பு எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் நான் கூறுகின்ற என்னோடு அரசியல் தொடர்புகளை பேணி வந்த நபரிடமிருந்துதான் இந்த தொலைபேசி அழைப்பு வந்ததே தவிர இந்த போதைப்பொருள் வர்த்தகரிடம் அந்த தொலைபேசி சென்ற பின்னர் எனக்கு எந்த ஒரு அழைப்பும் பெறப்படவில்லை என்பதாக அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை சிஐடிக்கு தெரிவித்திருப்பதாக கூறியிருக்கிறார். பார்க்கலாம், தொடர்ச்சியாக தொடர்பான விசாரணைகளை சிஐடி மேற்கொண்டு வருகிறது. உண்மை தொடர்பான விடயங்களை நாங்கள்
தெரிந்து கொள்ள முடியும். முஜிபுர் ரஹ்மான் அவர் கூறுகின்ற விவகாரம், நான் எந்த ஒரு போதைப் பொருள் வர்த்தகத்தோடும் தொடர்பு கொண்டிருக்கவில்லை என்பதாகத்தான் முஜிபுர் ரஹ்மான் இந்த விவகாரத்தில் தன்னுடைய

பாராட்டை வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிறது. அந்த செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு சென்று வரலாம்.

0: சுயாதீன செய்தி பாருகிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் இருக்கின்ற மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து பார்க்கலாம். திவைன பத்திரிகை தலைப்படுகிறது, சீனுன்கே பாஸ்போர்ட் தானமையாக் தென்ன லக்ஷ ஹெட்டாக் இல்லுவாய் வெளிக்கட ஓஏசி அத்தடங்குவற்ற என்பதாக இன்று தினம் திவைன பத்திரிகை. அதே போல் லங்காதீப் பத்திரிகைகளும் தொடர்பான செய்தி பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே சீனர்களுடைய 19 பாஸ்போர்ட்களை உங்களுக்கு வழங்க வேண்டுமா இருந்தால் உங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் எனக்கு தர வேண்டும் என்று வெளிக்கடை ஓஏசி இவ்வாறு ஒரு பேரம் பேசியிருக்கிறார். சம்பந்தமாக இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் செய்தியாக இருக்கிறது. இன்றைய தமிழன் பத்திரிகையில் சீன கடவுச்சீட்டுகளோடு வெளிக்கடை ஓஏசி கைது, லஞ்சம் கோரியதாகவும் விசாரணையில் தகவல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சீன பிரஜைகள் சிலருக்கு சொந்தமான கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக வைத்திருந்த குற்றச்சாட்டில் வெளிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மத்திய குற்றவியல் விசாரணை பயணியகத்தினால் வெயாங்குடை பகுதியில் சந்தேக நபரான போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கைது செய்யப்பட்டார். ராஜகிரிய பகுதியில் கைது செய்யப்பட்ட 19 சீன பிரஜைகளின் கடவுச்சீட்டு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியின் வசம் இருந்ததோடு அவற்றை விடுவிப்பதென்றால் ஒருவரிடம் தலா 3 லட்சம் ரூபாய் நிதி கோரப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. பெண்ணொருவருடைய போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பெண்ணொருவருடாக இந்த போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி இந்த நிதித்தொகையை கோரியுள்ளமை போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதுவரை கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு கமையாக சந்தேக நபரான போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கைது செய்யப்பட்டதோடு அவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியும் பிரதானமான முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல், தப்பியோடிய ஹட்டன் இரட்டை கொலை சந்தேக நபர் கைது, ஜூன் 3 வரை விளக்கமறியல் என்பதாக செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகளால் காவலிலிருந்து நேற்று அதிகாலை தப்பியோடிய ஹட்டன் டிகோயா இரட்டை கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் சில மணித்தியாலங்களுக்குள் பொகவந்தலாவை பெட்ரோசோட்ட பகுதியில் பதுங்கியிருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறு மீண்டும் அவர் கைது செய்யப்பட்ட நபரை ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தி அடுத்து இதுவரை எதிர்வரும் ஜூன் 3 வரை மீண்டும் விளக்குமறையில் வைக்குமாறு நீதவான் பீட்டர் பவுல் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். ஹட்டன் டிகோயா பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலைச்சம் மற்றும் கொள்ளைச்சம்பவர்களோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான செல்லையா மனோஜ் அல்லது மனோகரன் வயது 37 என்பவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் பல்லேகளை சிறைச்சாலையில் விளக்கமறையில் வைக்கப்பட்ட நிலையில் ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று முன்தினம் 26 கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த எனினும் நேற்று அதிகாலை 5:45 மணியளவில் வைத்தியசாலையிலிருந்து அவர் தப்பியோடி இருக்கின்றார். சந்தேக நபர் தப்பியோடியடுத்து சிறைச்சால் அதிகாரிகளும் கண்டி போலீசார் பகவந்தராய் மற்றும் ஹட்டன் போலீசார் மேற்கொண்ட தீவிர தேடுதல் நடவடிக்கை அடுத்து முகமந்தலாவை பெட்ரசோ தோட்ட பகுதியில் பதுங்கி இருந்த போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். விசாரணைகளின்படி தனது மனைவியின் தூண்டுதலின் பேரிலேயே தான் இந்த இரட்டை கொலையை செய்ததாக கூறியிருக்கிற சந்தேக நபர் அவரிடம் பழிவாங்கும் நோக்கோடு வைத்தியசாலையிலிருந்து அவரை பழிவாங்கும் நோக்கோடு தான் வைத்தியசாலை தப்பியோடி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சிறைச்சாலையிலிருந்து விடுதலையானதும் தனது மனைவியை கொலை செய்யப் போவதாக அவர் ஏற்கனவே போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருந்ததால் அவர் தப்பியோடியவுடன் மனைவியின் உயிருக்கு ஏற்படவுள்ள ஆபத்தை கருத்தில் கொண்டு முகமந்தலாவை போலீசார் அவருக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பை வழங்கியிருந்தார்கள். இதேவேளை சந்தேக நபர் பல குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர் என்பதும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலிருந்து ஹேமஸ்வரி பூஜித்தவுக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் 12 ஒத்திவைப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து முன்கூட்டிய புலனாய்வு தகவல் கிடைத்தும் அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்வரி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் ஜூன் 12 மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் மூவரடங்கு நீதிபதிகள் அமர்வும் நேற்று தினம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்று, இன்றைய தினகரன் பத்திரிகையில் நாட்டின் பல பகுதிகளிலும் மழை காலநிலை தொடரும், வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்கூறல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. தற்போது நாட்டின் பல பகுதிகளிலும் மழையுடனான சீரற்ற காலநிலை மேலும் சில தினங்களுக்கு தொடரும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்கூறியிருக்கிறது. மேல் சபரகம வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி நுவரெலிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இன்னும் ஒரு தகவல், இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையிலிருந்து இலங்கையில் சிறையில் உள்ள இந்திய மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும், பிரதமர் மோடியிடம் தமிழக முதல்வர் விஜய் வலியுறுத்த என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இலங்கை சிறையில் உள்ள 58 இந்திய மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள அவர்களது 266 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க இலங்கை அரசை இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் வலியுறுத்தியிருக்கின்றார். தமிழக அரசு நிகழ்வுகளில் தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும், காவிரியின் குறுக்கே கர்நாடகா மேகதாட்டு மேகதாது அணை கட்ட அனுமதி அளிக்க கூடாது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்ற உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை இந்திய பிரதமரிடம் தமிழக முதலமைச்சர் நேரில் சந்தித்த போது இவ்வாறு கோரிக்கையாக முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தியில்தான் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அந்த தகவலும் பிரதானமான தகவலாக செய்தியாக இன்று தினம் பத்திரிகைகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM 102.6 102.6.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நிறைய சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து

0: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியா இருக்குது. வணக்கம் சங்கர்.
1: வணக்கம் புவனேஷ். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். எல்லாரும் பரபரப்பான ஒரு காலையில ஓடிட்டு இருப்பீங்க.
0: ஆமா,
1: பரபரப்பையும் நாங்க கொஞ்சம் நிதானமாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம்.
0: சரியா, நாங்க பரபரப்ப கூட்ட மாட்டோம். சரியா, எப்போதுமே உங்களை உற்சாகமா வச்சிருப்போம். சரிதானே? ஏராளமான விடயங்கள் என்னாலும் உங்களுக்காக காத்திருக்கிறது. யாரு சாமி நீங்க என்ற அளவுக்கு ஒரு விளையாட்டு செய்திருக்கிறது, அதை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். ஏராளமான செய்திகள், உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை எல்லா விடயங்களும் இருக்கிறது. அது போல சிறப்பான தலைப்பும் இன்றைய உங்களுக்காக காத்திருக்கிறது. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுப்பிரிதன சம்பத்தலத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்று நாள் சீட்டிலிக்கப்பட்ட 910வது சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எய்ச், வெற்றி இலக்கங்கள் 0, 6, 2, 4, 3, 6.
1: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கங்களாக 0, 6, 2, 4, 3, 6.
0: நேற்று நாளில் மொத்தமாக 3,58,500 ரூபாய் பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் சூப்பர் பரிசாக 2,95,00,000 பரிசு வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 2,00,000,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 384வது சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எய்ச், வெற்றி இலக்கங்கள் 2, 4, 3, 6.
1: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கங்களாக 2, 4, 3, 6.
0: 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 24 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 59,57,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத கோடிபதிலத்திற்கான வெற்றி முடிவுகள் 3,002வது சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 10, 50, 63, 69.
1: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்களாக 10, 50, 63, 69.
0: நேற்றைய நாளில் மொத்தமாக 200,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 80,93,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,38,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அரசத்துக்கான வெற்றி முடிவுகள் 4,888 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக துலாம் ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 38, 41, 49.
1: மீண்டும் ஒருமுறை ராசி துலாம், வெற்றி இலக்கங்களாக 2, 38, 41, 49.
0: நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 1,72,82,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது.
1: அடுத்த சூப்பர் பரிசாக 59,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போலத்திற்கான வெற்றி முடிவுகள் 3,176வது சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 36, 52, 55, 77.
1: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்களாக 36, 52, 55, 77.
0: சூப்பர் கேஷ் சீட்ல மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 4, 3, 5, 3, 7.
1: மீண்டும் ஒரு முறை 4, 5, 3, 5, 3, 7.
0: நேற்று நாளில் மொத்தமாக 200,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 70,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக
1: 12,91,56,481 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் 5,337 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 20, 24, 31, 33.
1: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்களாக 20, 24, 31, 33.
0: லக்கி சான்ஸ் சீட்லிப் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 0, 8, 5, 2.
1: மீண்டும் ஒருமுறை 2, 0, 8, 5, 2.
0: நேற்று நாளில் மொத்தமாக 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 91,36,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்த சூப்பர் பரிசாக 5,23,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்த நேற்றை நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்ரக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள், 2,352 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜே, சூப்பர் இலக்கம் 23, வெற்றி இலக்கங்கள் 6, 21, 44, 61.
1: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜே, சூப்பர் இலக்கம் 23, வெற்றி இலக்கங்களாக 6, 21, 44, 61.
0: நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும் போது 200,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,25,32,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்த சூப்பர் பரிசாக 27,85,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள், 1,006 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், 4, 17, 45.
1: மீண்டும் ஒருமுறை 4, 17, 45.
0: நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 37,08,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: கண் அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM. சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை.
3: சந்தோஷமா உற்சாகமா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம். சங்கர், ஒரு விஷயம் இருக்கிறது,
4: சொல்லுங்க.
3: அதாவது நீங்கள் தரமான பொருட்கள் மூலமாக ஒரு விஷயம் செய்யும் போது அது உறுதியாக இருக்கும் இல்லையா?
4: நமக்கும் நம்பிக்கை இருக்கும்.
3: எஸ், அது மாதிரிதான். ஒரு வீடு கட்டும் போது நீங்கள் உறுதியான பொருட்களை கொண்டு கட்டினால் அந்த வீடு பரம்பரைக்கு உழைக்கும் இல்லையா?
4: அந்த மாதிரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மெல்வா QST கம்பிகளை பயன்படுத்தி உங்கள் வீடு மற்றும் கட்டிடங்களை அமைத்துக் கொண்டீங்கன்னு சொன்னா பரம்பரைக்கே நிலைத்து நிற்கும்.
3: எஸ், மெல்வா QST கம்பிகளை நீங்கள் பயன்படுத்தலாம் என்பதை சந்தோஷமாக சொல்லிக் கொண்டு நீங்கள் அழகான தோற்றம் உங்களுக்கு தேவை. அப்படி எல்லாம் வேணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்?
4: கிளிஃப்ட் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பொலிவான சர்மம், இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும்.
3: அதுதானே, அப்படி இல்ல இருக்கும்போது ஸ்மார்ட் லுக் காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியா இருக்கும் போது நீங்க எங்களை எல்லாம் பார்த்து எத்தனை பேர் சொல்றாங்க, பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப தவசக்களுக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ராசியாக தனுசு ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 46, 55, 56.
4: மீண்டும் ஒரு முறை, ராசி தனுஷு வெற்றி இலக்கங்களாக 46, 55, 56.
3: நேற்று நாளில் சிறப்பு இலக்கங்களாக 6, 2, 5, 7 தெரிவாகி இருக்கிறது.
4: சிறப்பு இலக்கங்களாக 6, 2, 5, 7.
3: நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும் போது 50,000 பரிசுகள், 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,18,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
4: அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது.
3: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 10, 16, 47, 63.
4: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்களாக 10, 16, 47, 63.
3: நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள், 4 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 83,93,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
4: அடுத்த சூப்பர் பரிசாக 6,46,86,519 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
3: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்கள் 5, 6, 3, 9, 3, 3, 5, 3. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்கள் 5, 9, 3, 3, 5, 3.
4: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்களாக 5, 9, 3, 3, 5, 3.
3: நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும் போது 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் 2,12,57,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
4: அடுத்த சூப்பர் பரிசாக 2,34,46,084 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
3: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,232 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 9, 14 28 34.
4: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்களாக 9 14 28 34.
3: நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 52,57,440 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
4: அடுத்த சூப்பர் பரிசாக 12,46,5,921 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
3: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,550 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து W, சூப்பர் இலக்கம் 11, வெற்றி இலக்கங்கள் 16 34 60 74.
4: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து W, சூப்பர் இலக்கம் 11, வெற்றி இலக்கங்களாக 16 34 60 74.
3: நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும்போது சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நேற்றைய 20 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை. அதே போன்று 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,74,55,160 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
4: அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 27,48,83,430 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது.
3: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,511 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக தனுசு ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5 21 25 48.
4: மீண்டும் ஒருமுறை ராசி தனுசு வெற்றி இலக்கங்களாக 5 21 25 48.
3: நேற்றைய நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 14 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 93,73,300 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
4: அடுத்த சூப்பர் பரிசாக 36,25,947 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
3: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 777 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 3 3 5 3.
4: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்களாக 3 3 5 3.
3: நேற்றைய நாளில் மொத்தமாக 50,48,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 470 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து Y, வெற்றி இலக்கங்கள் 7 4 8 4.
4: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து Y, வெற்றி இலக்கங்களாக 7 4 8 4.
3: நேற்றைய நாளில் 5 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 35 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,15,160 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சந்தோஷமாக உற்சாகமாக நடந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா வசந்தத்தின் வாயிலாக நீங்கள் ஹஜ் பெருநாள் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சி உடந்து கொள்ள முடியும், வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அப்படியே தயாராகுங்கள் இல்லையா சங்கர்?
1: ஆமா, வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் வந்து எங்களோட இஸ்லாமிய சகோதர சொந்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இப்போது முதல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அண்ணாத்த தொடங்கினா மாசுங்கிற மாதிரி இதுல இருந்து உங்களுக்கான தொடர்ச்சி வாழ்த்து ஆரம்பிக்குது. நீங்களும் வாழ்த்துக்களை தெரிவிக்க அழைப்பு ஏற்படுத்தலாம். 0112 775 001, அப்படி இல்லைனா 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா
0: ஃபேஸ்புக் வழியாக எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்களோடு நாள் முழுவதுமாக நீங்கள் வாழ்த்துக்களோடு இருந்து கொள்ள முடியும். நேரத்தை பார்க்கலாம்.
1: நேரம் இப்போ சரியாக 7:53.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
3: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
4: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
5: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இருந்து.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8. வசந்தம் FM இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
6: இன்று 2026 மே மாதம் 28 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 7:22 முதல் 8:52 மணி வரை, யமகண்டம் காலை 5:52 மணி முதல் 7:22 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 1:22 மணி முதல் 2:52 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் அன்பு, ரிஷபம் வெற்றி, மிதுனம் இரக்கம், கடகம் மேன்மை, சிம்மம் ஆதரவு, கன்னி பொறாமை, துலாம் செலவு, விருச்சிகம் நன்மை, தனுசு நற்செயல், மகரம் போட்டி, கும்பம் ஆக்கம், மீனம் நற்செயல். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் அன்பு, ரிஷபம் வெற்றி, மிதுனம் இரக்கம், கடகம் மேன்மை, சிம்மம் ஆதரவு, கன்னி பொறாமை, துலாம் செலவு, விருச்சிகம் நன்மை, தனுசு நற்செயல், மகரம் போட்டி, கும்பம் ஆக்கம், மீனம் நற்செயல். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
2: இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன். பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.

0: 2.8 வசந்தம் FM. வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கெடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறும் வாய்ப்பு இல்லை.
3: நமது உடலில் ஒரு நொடி கூட ஓய்வில்லாமல் உழைக்கும் மிக முக்கியமான உறுப்பு இதயமாகும். நாம் தாயின் கருவில் உருவான 4வது வாரத்தில் துடிக்க தொடங்கும் இதயம் நமது ஆயுள் முடியும் வரை ஓயாமல் உழைக்கிறது. இதயத்தை பற்றி நாம் அறிந்ததும் அறியாதுமான சில ஆச்சரியமூட்டும் தகவல்களின் தொகுப்பு இது. இதயத்தை பற்றி நாம் அறிந்ததும் அறியாதுமான சில ஆச்சரியமூட்டும் தகவல்களின் தொகுப்பு இது. நமது இதயத்துக்கென்று ஒரு தனித்துவமான மின்சார உற்பத்தி திறன் இருக்கிறது. இதனால் உடலிலிருந்து இதயத்தை தனியாக பிரித்தெடுத்தாலும் அதற்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும் வரை அது உடலுக்கு வெளியேயும் தொடர்ந்தும் துடித்துக் கொண்டே இருக்கும். நவீன மருத்துவத்தில் இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு இதுவே அடிப்படையாகும். ஒரு நாளுக்கு நம் இதயம் சுமார் 100,000 முறை துடிக்கிறது. ஒரு மனிதனின் சராசரி வாழ்நாளில் இதயம் பப் செய்யும் ரத்தத்தின் அளவு எவ்வளவு தெரியுமா? சுமார் 1.5 மில்லியன் பேரல்கள் ஆகும். இந்த ரத்தத்தை கொண்டு 200 பெரிய எண்ணெய் லாரிகளை நிரப்பலாம். இதயம் ரத்தம் பாய்ச்சும் போது உருவாகும் அழுத்தம் மிகவும் அதிகமாகும். இதயத்திலிருந்து வெளிவரும் இரத்த குழாயை வெட்டினால் ரத்தம் சுமார் 30 அடி உயரம் வரை பீச்சி அடிக்கும். இதயம் தினமும் உருவாகும் ஆற்றலை கொண்டு ஒரு காரை 32 கிலோமீட்டர் தூரம் ஓட்ட முடியும். பொதுவாக நம் இதயம் நமது இடது கையின் மூடிய முட்டியின் அளவில் இருக்கும். இதன் எடை சராசரியாக 250 முதல் 350 கிராம் ஆகும். நமது உடலில் உள்ள சுமார் 75 லட்சம் கோடி செல்களுக்கு இதயம் ரத்தத்தை அனுப்புகிறது. ஆனால் நம் கண்ணில் உள்ள கருவிழிக்கு மட்டும் இதயம் ரத்தத்தை அனுப்புவதில்லை. கருவிழி தனக்கு தேவையான ஆக்சிஜனை நேரடியாக காற்றிலிருந்தே பெற்றுக் கொள்கிறது. ஆண்களின் இதயத்தை விட பெண்களின் இதயம் அளவில் சற்றே சிறியது. ஆனால் ஆண்களின் இதய துடிப்பை விட பெண்களின் இதய துடிப்பு வேகம் அதிகம். ஆண்களின் இதயம் நிமிடத்திற்கு சராசரியாக 72 முறை துடித்தால் பெண்களுக்கு 78 முறை துடிக்கும். இதயம் துடிக்கும் போது ஏற்படும் லப்டப் சத்தம் இதயம் சுருங்கி விரிவதால் ஏற்படுவதில்லை. இதயத்தில் உள்ள 4 வால்வுகளும் ரத்தம் பின்னோக்கி செல்லாமல் தடுக்க மாறி மாறி மூடி திறக்கும் போது ஏற்படும் சத்தமே அது. நீங்கள் வாய்விட்டு சிரிக்கும் போது உங்கள் இரத்த நாளங்கள் விரிவடைந்து இரத்த ஓட்டம் சீராகிறது. ஒரு முறை மனமாற சிரிப்பது உங்கள் இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தை 20% அதிகரிக்கிறது என்று ஆய்வுகள் கூறுகிறது. அதனால் சிரிப்பு இதயத்திற்கு நல்ல மருந்து.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கெடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறும் எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: என்ன
0: மாதிரி வாழ்த்துக்கள் சொல்ல போறீங்களா?
1: ஆமா சார், அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கணும் சார். வாழ்த்து தெரியுங்க சார். வசந்த் அபிமானர் கொழும்பாயினால் மும்தாஸ் பேகம் சந்தல ஹொய்தன் குடும்பத்துக்காகவும் அம்பாந்தோட்ட மரசு குடும்பத்துக்காகவும் கோப்புக்கட்சி ஈடியன்காக மற்றும் ஜெகந்தோட்ட பயிர்ஸ்நானா குடும்பத்துக்காகவும் கோழிக்கடை சன் குடும்பத்துக்காகவும் பலத்தூர் பயிர் குடும்பத்துக்காகவும் பலகரோட நசீம் நானா குடும்பத்துக்காகவும் அனைவருக்காகவும் வசந்தம் அபிமானர்கள் வசந்த சார்பாக பெருநாள் அஜித் பெருநாள் வார்த்தை தெரிவிப்போம் சார்.
0: சார் ரொம்ப சந்தோஷம், நன்றி.
1: நன்றி.
0: அதே போல அன்பான வணக்கம் என்று சொல்ற ஜீவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இனிமையான வாழ்த்துக்கள் அப்படின்னு பக்கத்திருந்தார் அப்புத்தல்லிலிருந்து. அதே போல கருணாகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அவிசா வலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னா அன்பு வணக்கம் என்று சொல்லி முகமது அனசுக்காகவும் அதே போல ஜெயால்தீன் அவருக்காகவும் இனிமையான வாழ்த்துக்கள் சொல்றதாக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஓகே ரெண்டு பேருக்கும் சொல்லிவிட்டு நீங்களும் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM, வசந்தம் FM. மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் FM, வசந்தம் FM 102.6.

0: இருங்க பாய், பிரியாணி செஞ்சு தாரம். ஹஜ் பெருநாள் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக கொண்டாட்டங்களோடு நாங்களும் அணிந்திருக்கின்றோம். நீங்களும் அணிந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
1: 0112-775-0001 அப்படிங்கலன்னு சொன்னா 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு,
0: அதே போன்று பேஸ்புக் வழியாக அணிந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை வாழ்த்துக்களாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்களும் இணைத்துக் கொள்கிறோம். அன்பு வணக்கம் என்று சொல்லக்கூட எங்களோட நஃபிஹா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அனைத்தோர்களுக்கும் இனிமையான வாழ்த்துக்கள் சொல்றேன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் மட்டும் இல்ல, எங்க ரெண்டு பேரும் பிரியாணி அனுப்பி வைங்களே.
1: அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த், அன்பான காலை வணக்கம் அண்ணா, கந்தலாயிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம அஜ் பெருநாளை கொண்டாடும் சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு.
0: சரி, இப்போது அழைப்பில் ஒரு சொந்தம் காத்திருக்கிற அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ள. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இது?
0: நவாஸ். எப்படி இருக்கீங்க நவாஸ், நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா கொண்டாடி கொண்டிருக்கீங்களா? சரி சொல்லுங்க, அப்புறம் என்ன மாதிரி கொண்டாட்டங்களுக்காக தயாராகி கொண்டிருக்கீங்க? என்ன பிளான்
2: இன்னைக்கு?
0: சரி சரி, யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல போறீங்க?
2: எனது அன்பு மற்றும்
0: நாங்களும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றோம். சரியா? நன்றி. நல்ல பாடல் பட்டது கேட்டு மகிழுங்கள்.
1: அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் அஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வந்திருக்காரு ஹட்டன்ல இருந்து. நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை பேஸ்புக் மூலமாகவும் தெரிவிக்கலாம்.
0: சரி சங்கர், உங்களுக்கு பிரியாணி கிடைக்குமா? இன்னைக்கு
1: பிரியாணி கிடைக்குமாங்கறதா தெரியல, தரியாணி அப்படின்னு யாருக்காவது கோல் பண்ணி இப்ப கேட்கணும்.
0: என்னண்டா பிரியாணி இந்த பேர்ல நிறைய ஃபேக் பிரியாணி வருது.
1: ஓ, அதுவும் இந்த கொழும்பு மாதிரியான பிரதேசங்கள்ல மஞ்சள் சோறுக்கு மேல முட்டையை வச்சு இதுதான் பிரியாணி ஏமாத்திட்டு இருக்காங்க.
0: கரியான மோசம். நாங்க நம்ம பிரியாணி சாப்பிடலாம்.
1: எங்களுக்கு பிரியாணி தெரியாதா?
0: ஓ, இது நல்ல பிரியாணியா இல்ல?
1: ஒரு நண்பன் இருக்கான், ரமசானுக்கு ஒரு பெரிய பிரியாணி சவனே வந்துச்சு. இல்ல இல்ல, அது நல்ல நல்ல புல் சவன் ஒண்ணு வந்துச்சு. இப்ப ஹஜ்ஜிக்கு மறந்துட்டேன், காலையிலேயே கோல் அடிக்கணும்.
0: பழக்கம் சங்கர், இது
1: அதாவது பகிர்ந்துண்டு
0: வாழணும்.
1: கேக் குடுக்க வேண்டியது ஒரு கிறிஸ்தவரோட கடமைங்கிற மாதிரி, ஒரு அஜ்ஜோர் அவசானம் வந்தா பிரியாணி கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு இஸ்லாமியரோட கடமை சார். நாம பொங்கல் கொடுத்தா சாப்பிடாம இருப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரிதான் அதெல்லாம்.
0: சரி ஓகே, ஒன்றித்து வாழ்வோம்.

0: பாடல்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு பயணம் போகணும், நல்ல பெருநாள் கொண்டாட்டங்களுக்கு பயணம் போகணும்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருப்போம். யோசிச்சு கொண்டது சரிவரா ராஜா, போகணும்.
1: ஓ போகணும், இப்ப எல்லா இடங்களுக்கும் போகணும், வரணும். இன்னைக்கு எல்லாம் ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும், எல்லாருக்கும். அப்படி பயணங்கள் போகணும், நீங்க என்ன பண்ணணும்?
0: நீங்களும் திருவிழுண்டு வாங்கணும். திருவிழுன்னா நாங்க சொல்றது பஜாஜ் திருவிழுண்டு வாங்க.
1: ஓ அப்பதான் குடும்பமா என்ன பண்ணலாம், போயிட்டுக்கும் போயிட்டு வரலாம். சோ இந்த முறை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 236 cc என்ஜினை கொண்ட பஜாஜ் திருவிழ்கள் வருது. ஈஸி மெயின்டெனன்ஸ், ஈஸி ரிவர்ஸ் கியர்னு சொல்லி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக இருக்கு.
0: சரி, மறந்து விடாதீர்கள், நீங்கள் இப்போது நீங்கள் பஜாஜ் திருவிழா வாங்க. 40 வருட காலம் மக்களின் நம்பிக்கை வென்ற ஒரு நிறுவனமாக இருக்கிறது. அதே போல உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: மெல்டோல் எடுத்துக்கோங்க.
0: மெல்டோல் எடுத்துக்கொண்டு தலைவலி காய்ச்சல் அப்படியே சட்ட சட்ட சட்ட சட்ட பறந்து
1: பறந்து போயிடும்.
0: இப்படி பறந்து போறது பாப்பீங்க நீங்க, அந்த காகம் கொத்தும் போது கழுகு மேல பறக்கும் பாருங்க. அந்த மாதிரி தலைவலி வரும்போது நீங்க அதுக்கு மேல போய் பறந்துடலாம். சரி, இப்படி இருக்கும்போது சங்கர் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த பெட்ரோல் பிரச்சனை நிறைய இருக்குதானே.
1: ஆமா,
0: அப்ப இந்த பெட்ரோல் பிரச்சனை எல்லாம் ஒரு தீர்வு
1: வாங்கணும்.
0: விலை குறைவாகும்.
2: வாடிக்கையாளர்கள்
0: நீங்க பேசின பேச்சு உங்களுக்கு கிடைக்கும் பிரியாணி. தபால் கந்தூர் விதிக்கு போங்க, நம்ம ராஜேந்திரனுக்கு ஒரு பிரியாணி பார்சல் சொல்லுங்க. சொல்லுங்க.
2: அப்ப இந்த இயலிசை நாடக மன்றம் வச்சிருக்கோம், நம்ம இயலிசை நாடக மன்றம் வானப்பலகலா நாடகம்லாம் செஞ்சோம். மோகன் செல்வம் இருக்காரு மஸ்கிலியாவில, மற்றும் சட்டியிருந்து விட்டதை கழிஞ்சி வச்சுல சிவா தம்பி இருக்காரு, மற்றும் மாசுல கருதாவிலையில பொன்னுசாமி குடும்பத்தினர், நேர்கொடும சேர்குமார், மற்றும் அந்த மகன் சுதாசன், மற்றும் மற்ற நண்பர்கள் இருக்காங்க. சென்ட்ரல் ஹோட்டல் இருக்க மஸ்கிலியாவில சென்ட்ரல் ஹோட்டல், கட்டாரில இருக்காரு முஸ்லீம் இருக்காரு இஸ்மாயில்,
0: பிரியாணி செய்யறது
1: நீங்க பிரியாணி தராம ஏமாத்தி இருக்க நண்பர்கள் யாராவது இருந்தா கால் பண்ணி இங்கேயே கேளுங்க, இந்த வருஷமாவது தாங்க அப்படி
0: தாங்க அப்படி சொல்லி கேளுங்க. சும்மா
1: ஒரு பிரியாணி என்னது இது,
0: கேண்டீன்ல இருந்தா நாங்க ஏன் கேட்கிறேன்?

0: அவர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ இலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து

0: என்னடா திட்டியா?
1: இல்லடா அசினா.

0: machine.
1: மக்கா பிசி டேக் டேக் டேக் டேக் பங்கர் சொல்லதானே பேசுவேன் நான் கேட்டாலான்னு சொல்றது
0: டேக்ல தான் பேசுறேன் மக்கா பிசியா ஜாலியா தான் இருக்க போறீங்க இன்னைக்கு
1: இப்போது எங்களோட அழைப்பினோட சொந்தம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேடியோ சொல்ல குறிச்சிருமா
2: வணக்கம்
1: ரேடியோ சொல்ல நல்லா குறிச்சிட்டு பேசுவோமா
2: வாழ்த்து
1: சொல்ல போறீங்க
2: குடும்பம் காண்டீவன் குடும்பம் அணியிடம் குடும்பம் மற்றும் அவரது மகள் சுவிச்சா சேர்ந்து ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துகிறோம் குடும்பம் திரவலா குடும்பம் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துகிறோம் உங்களுடைய வாழ்க்கை
1: நாங்களும் பல்லாண்டு காலம் வாழ்க்கை வாழ்த்துறோம் சரியா வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: யார் இது
3: சரஸ்வதி பேசுறேன்
1: சரஸ்வதி எப்படி இருக்கீங்க
3: ஆமா
1: நல்லா இருக்கீங்களா
3: நல்லா இருக்கு வணக்கம் வணக்கம் எங்க மகனுக்கு நேற்று பிறந்த
1: நாள் அதுதான் பாருங்க இன்னைக்கு கிடைச்சிருக்க சந்தோஷம் தானே மகன் பேரு
3: சந்தோஷம் சந்தோஷம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்
1: ஓகே மகன் பேரு நம்ம
3: சுரேஷ் புஷ்பானந்தா அம்மா சரஸ்வதி அன்பு மனைவி ஸ்டெலானி விக்டார் உறவினர் அனைவரும்
1: வாழ்த்துகிறோம்
4: திரை உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டாரத்தடையாக வந்து கொண்டிருக்கிறார்
0: பாடலாசிரியர் பவித்ரன்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர், தலைவன் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம்.

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் FM.

0: மட்டில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர்களுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழையுடன் கூடிய கால்நிலை தொடரும் என வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நூரலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும், காலி, மாத்தரை, களுத்துறை, ரத்னபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரையான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 1 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரானிய ராணுவ முகாம் ஒன்று இலக்கு வைத்து அமெரிக்க ராணுவம் நேற்றிரவு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் ஆளில்லா ட்ரோன் விமானங்களையும் அமெரிக்க படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 3 மாதங்களாக தொடரும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சமாதான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வரும் நிலையிலேயே புதிய தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சமாதான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹோமுஸ் நீரிணையின் கப்பல் போக்குவரத்து செயற்பாடுகளை ஈரானும் ஓமானும் கூட்டாக இணைந்து நிர்வகிக்கும் என ஈரானிய அரசு ஊடகம் வெளியிட்டிருந்த செய்தியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்றைய தினம் நிராகரித்திருந்தார். இந்நிலையில் ஹோமுஸ் நீரிணையின் கடல்வழி தடம் எப்போதும் திறந்திருக்குமே எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார். அடுத்த மணித்தியால செய்தி அறிக்கையினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: நிமிர்ந்து

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
2: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
4: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
5: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: வணக்கம். யார் இது?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு 14.
0: மும்தாஸ் பேகம், எப்படி இருக்கீங்க? சங்கருக்கு பிரியாணி வேண்டுமா? இப்ப மும்தாஸ் பேகம் எதுல அனுப்புறீங்க? ஆட்டோல அனுப்பி வைக்கிறீங்களா இல்ல பைக் ஒன்ல போறீங்களா?
1: இஸ்லாமியும் என் சார்பாக எனது குடும்பத்தினர் சார்பாக வசன கேட்க அனைத்து நேர்கள் சார்பாக ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.
0: நன்றி நன்றி அழைப்பு ஏற்படுத்தினதுக்கு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். தீபன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லக்கூடிய அனைவருக்கும் இனிய அஜ்பெருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு பாக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். அதே போல சங்கர் ஒரு விஷயம் இருக்குது,
2: சொல்லுங்க.
0: நாங்கள் ஒரு வாகனம் வாங்க வேணும்னு சொன்னாலும் ஒரு லிட்டருக்கு 80 கிலோமீட்டர் எடுத்து போகக்கூடிய ஒரு பைக் ஒன்று வாங்கினா எப்படி இருக்கும் இல்லையா?
2: அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல மிக முக்கியமான தேவை. அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி 40 வருடகால நம்பிக்கை வென்ற ஒரு நிறுவனத்திடம் இருந்து உங்களுக்காக ஒரு பைக் வருதுன்னு சொன்னா சும்மாவா?
0: வா, சூப்பர் இல்ல? சோ மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இந்த பைக்கை வாங்கிட்டு அப்படியே லலேலாலேன்னு அப்படியே
2: ரோலாம். சோ மறக்காம பஜாஜ் CT100 பைக் ஒண்ணு வாங்கிருங்க.
0: அதே போல நீங்கள் மன உறுதியாக இருக்கும் அதே வேளையில் பாத்தீங்கன்னா உடம்பு உறுதியா இருக்கணும் இல்லையா? தேகம் உறுதியா இருக்க வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன?
2: உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் பொலிவான சர்மம், இது எல்லாமே கிடைக்கும்.
0: சந்தோஷம். அதே போல நீங்க திருவிழா வாங்க போறீங்க, இந்த பெட்ரோல் பிரச்சனை இருக்குதானே சங்கர்?
2: ஆமா,
0: நாங்கள் ஒரு ஈவிக்கு மாறணும் அப்படின்னு சொன்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
2: நமக்கு த்ரீவில் ஒன்று வேணும், அது நம்பிக்கையான ஒரு இடத்துல இருந்து த்ரீவில் வேணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் இவி எலக்ட்ரிக் த்ரீவீலர் உங்களுக்காக இருக்கு.
0: ஆக பஜாஜ் த்ரீவில் வாங்க உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபுல் சார்ஜுக்கு பாத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் வரை தடுக்கிறது என்பதும் சூப்பரான விஷயமா இருக்கு. அதே போல எங்கேயாவது ஸ்டப் ஆயிட்டுன்னு சொன்னா நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அந்த இடத்துக்கு ஹாட்லைன் கால் பண்ணீங்கன்னா வந்து செய்து கொடுப்பாங்க,
2: செய்து கொடுப்பாங்க. மறக்காம வாங்க. இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஜ் பெருநாள் தொடர் வாழ்த்து நிகழ்ச்சி கலைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்கேட்டு தொலைவி சிலக்கம்
0: 0312-775-0001 அல்லது 0312-775-111 இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
2: அப்படியும் இல்லைன்னு சொன்னா பேஸ்புக் பக்கம் வாங்க, போட்டிருக்க போஸ்ட் கீழே உங்களோட கமெண்ட்ஸ் பதிவிடுங்க.

0: ஒட்டியான ஒல்லி இடிப்புன்னு அப்படியே பேக் டு பேக் அடிக்கிறீங்கன்னு
1: யார் அடிக்கிறது? கொஞ்சம் வெளியில போயிட்டு
0: அழைப்பில்
1: ஒரு சொந்தம் வணக்கம். வணக்கம், யாரது? நல்ல சந்தோஷமா ஆஹா ஓஹோன்னு கொண்டாட்டமாக இருக்கின்றோம்.
0: சங்கருக்கு
1: எப்படி பாருங்க பாருங்க சங்கர்ட கதைய. சரி சொல்லுங்க விமலா தேவி, உங்களுக்கு இந்த மாதிரி இன்னைக்கு கிடைக்குமா?
0: கிடைக்குங்கடைக்குங்கறேன்
2: எல்லா முஸ்லிம் மக்களுக்காகவும் வசந்தத்துல உள்ளவங்க எல்லாருக்காகவும் வசந்த சொன்னங்கள் எல்லாருக்காகவும் உங்க ரெண்டு பேருக்காகவும்
1: அன்பான வணக்கம் புவனேஸ்வரனா சங்கரனா சுரேஷ் சொல்லிருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதே போல வெண்பா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்களாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: மரதான்ல இருந்து சஃப்னா சொந்திருக்காரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும்
1: ஏற்படுத்துங்கள்.
0: கருத்துக்களை பதிவிடலாம்.

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: பக்கா மே கேடா போ கேடா நம்பி நம்பி BA MBA.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: அழகான தோற்றம் உறுதியான எலும்பு, உறுதியான உறுதியான உடம்பு, அதே போல வலுவான கூந்தல் எல்லாம் வந்துவிடும்.
3: இயற்கையான அழகை மீண்டும் பெற்றிருக்கீங்களே எப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. வாங்கி பயன்படுத்துங்க. காகில் ஸ்புட்ஸ் கிரீம் மற்றும் முன்னணி மருந்துகள் கிடைக்குது. இது எப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னு
2: சொன்னா மெல்வா மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் நீங்க வாங்கி பாவச்சீங்கன்னா எப்போதுமே உறுதியாக இருக்க போகுது. வீடு அல்லது கட்டிடம்
3: அந்த மாதிரியான பரம்பரைக்கு காத்து நிலைத்து நிற்கும் இந்த கம்பிகளோட நீங்க கட்டினீங்கன்னு சொன்னா வாங்கி பயன்படுத்துங்க மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள்.
2: சரி, இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காரு. வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல
2: சுகமா இருக்கிறோம். அருள்மொழி சொல்லுங்க, என்ன மாதிரி நீங்க பிரியாணி ரெடி ஆயிட்டா உங்களுக்கு?
3: நாம செய்யலாம் தானே வீட்டுல பிரியாணி.
2: நம்ம செய்வோம் செய்யுங்க. வாழ்த்துக்கள் அப்படியே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். இது ஹஷ் பெருநாள் தொடர் இசை வாழ்த்து.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

0: ஆயிரம் ஜன்னல் வீடு அப்படின்னு பாடல் வரும்போது நாங்களும் விடைபெற போகிறோம். தொடர்ந்து தொடரிசை வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கதைகத்தில் ருஃபினா. இது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை
1: விடைபெறும் நாங்கள்
0: என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ்,
1: நான் என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ்.
0: நன்றி சொந்தங்கள்,
1: நன்றி சொந்தங்களே.

0: அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநி தானி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகங்கள் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: ஐக்கிய அரபு ராச்சியத்தின் அபுதாபி பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்ட 7 இலங்கை இளைஞர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக நாட்டை வந்தடைந்துள்ளனர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் யுத்த சூழல் தொடர்பான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் குறித்த புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை வைத்திருந்தமை அவை தொடர்பான சமூக ஊடக பதிவுகளை பகிர்ந்தமை கருத்துக்களை பதிவிட்டமை தொடர்பில் அவர்கள் அபுதாபி பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் அம்பலங்குட மாரப்பன பொரல்ல பண்டாரகம பொலநறுவை மற்றும் வத்தலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களை இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அரச புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் இணைந்து அவர்களிடம் விரிவான விசாரணைகளை
3: முன்னெடுத்துள்ளனர்
4: ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதி குறித்த ஐக்கிய நாடுகளின் பலஸ்தீன உரிமைகளுக்கான நிபுணர் பிரான்செஸ்கா அல்பனீஸ் அமெரிக்க அரசாங்கத்தின் தடை செய்யப்பட்டவர்களின் பட்டியலில் மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளார் அமெரிக்க திரைச்சேரி திணைக்களத்தின் வெளிநாட்டு சொத்துக்கள் கட்டுப்பாட்டு பிரிவின் இணையதளத்தில் அது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன குறித்த தடை காரணமாக அல்பனீஸ் அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடுத்தல் மற்றும் அந்நாட்டில் உள்ள அவரது சொத்துக்கள் முடக்கப்படும் அத்தோடு அமெரிக்காவைச் சேர்ந்த எந்த ஒரு நிறுவனமும் அவருடன் நேரடி வர்த்தக செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத நிலையும் உருவாகும் இந்நிலையில் இத்தாலிய பிரஜையான அல்பனீஸின் மகள் அமெரிக்க குடியுரிமை கொண்டுள்ளதுடன் அவர்களுக்கு அமெரிக்காவில் சொத்துக்களும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்த மாநில செய்தி அறிக்கையினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநி தானி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகங்கள் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
5: நிமிர்ந்த நடை

நேயர்களின் திருவில் நிகழ்ச்சிகளின் முதல் திரவானொலி வஸ்தம் எஃப்எம் நேரிப்போது காலை 10 மணி 10 நிமிடம் ஆகின்றது. மற்றும் ஒரு புத்தம் புதிய நாள் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் உங்களை சந்திக்கிறதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக நானும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் சொந்தங்களை நீங்களும் இதே போல இணைந்து கொள்ளலாம். வாழ்த்துக்களை நீங்க பரிமாறிக்கொள்றதுக்காக இன்றைய தொடரிசை வாழ்த்து நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக நீங்களும் இணைந்து கொள்ளலாம் நாள் முழுவதும். எனவே அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0112 115 0001 112 115 111க்கு கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம் வாங்க.

0: சி வாழ்த்து நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேர்பிப்போது களி 10:16 நிமிடம். இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: இனிய காலை நேரம் வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் தப்புமாள் கண்ட பெரிய வசந்தகுமார் பேசுறேன்.
0: வசந்தகுமார், நல்லா

0: அன்பான அறிவிப்பாளரான ஜிஆர் அவர்களுக்கும் மற்றும் வசந்தத்தின் அபிமானியான மும்தாஜ் பேகம் அவர்களுக்கும் எனது இன்றைய தினம் அஜ் பெருநாளை கொண்டாட அனைத்து நண்பர்களுக்காகவும் அஜ் பெருநாள்
1: சரி ஓகே வசந்தகுமார் ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

0: வாழ்த்திரிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். ஒளித்து ஓயும் பாடல் வெற்றி கொடிக்கட்டு திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்து ஓய்ந்திருக்கின்றது. வசந்த வெப்பம் நேரம் இப்போது காலை 10:27 நிமிடம். இந்த நேரம் அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இது?
1: பாடுறதுக்கா?
0: சரி, ஓகே, பாடுங்க.

0: சொர்க்கமே நீயே பின்னே சூடிய பூச்சரும் வானவில் தான் ஓ வசந்த ராஜா தேன் சுமந்த ரோஜா ஓந்த பாடலை
1: நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு அடுத்து ஒலிக்க வருகின்றது மஷ்னோ திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல்.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம்.

0: சாப்பிட்டீங்களா?
1: அவர்களுக்கும் கூறிக்கொண்டு பாடல் கேட்பதற்கு எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன் ஜெருசா ஜோய் மலர் பாடியிருப்பை சேர்ந்த தேவமணி டீச்சர் இந்து ராஜேந்திரம் அனைவரையும் அழைத்துக் கொண்டார்கள்.
0: சரி, ஓகே, ரொம்ப நன்றி ஹரோல் சந்திரா.
1: நன்றி நன்றி நன்றி.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: புதுமைகளோடு

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: கலத்துற பள்ளிவாசல் வீதி வெற்றும் கடமட பகுதியில் இன்று காலை 9 மணியளவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிள் பயணித்த வர்த்தகர் ஒருவரை இலக்கு வைத்து காரில் வருகை தந்த நபர் ஒருவரை துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் செலுத்தினர் நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸ் திணைக்களத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்ட நபரை கைது செய்வதற்காக 3 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ உட்லர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுடனான எல்லையில் உள்ள கட்டடங்களை இடிக்கவும் எல்லை தாண்டிய குற்றங்களை கட்டுப்படுத்தவும் இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோத கட்டடங்கள் முழுமையாக அழிக்கப்படும் எனவும் அமித்ஷா அறிக்கை ஒன்றின் ஊடாக குறிப்பிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தான் எல்லைப்பகுதியிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கட்டடங்கள் இடிக்கப்படும் எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையே பதற்றத்துக்கு மத்தியில் குறித்த உத்தரவு வெளியாகியுள்ளது. கடத்தல், ஆக்கிரமிப்பு, பயங்கரவாதத்துக்கு நிதியளித்தல் மற்றும் ஏனைய எல்லை தாண்டிய குற்றங்களை திறம்பட கையாள நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் இந்திய அதிகாரிகளுக்கு அந்நாட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். அடுத்த மாநில செய்தி அறிக்கையினை பிற்பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
4: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
5: நிமிர்ந்த நடை

0: இசை வாழ்த்து நிகழ்ச்சியோட சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 11:11 ஆகிற நேரம். மலைப்பிலர் சொந்தம் பேசலாம். வணக்கம்.
1: ரமேஷ் பேசுறேன்.
0: இமானுவேல் அப்படித்தானே? சரி, ஓகே. எப்படி இருக்கிறீங்க? சரி, ஓகே. வேலையா என்று வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சரி, ஓகே. பாடல் தேர்வுகள் எல்லாம் பிடிச்சிருக்கா? சரி, ஓகே. சிலக்கா, யாருக்கு இன்றைய தினம் நீங்க வாழ்த்து சொல்ல போறீங்க? இமானுவேல்
1: ரமேஷ் டாக்டர் அவர்களும், வெட்டியாந்திரிலிருந்து பனாவத்து ரெண்டாம் பாபு அவர்களும், சோமசரி அவர்களும், கணபதி அவர்களும்.
0: சரி, நான் இன்னைக்கு கேட்டது வந்து ஹஜ் பேரு நாள் இல்லையா, நீங்க வந்து யாருக்கு விஷ் பண்ண போறீங்க இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
1: நீங்களும்
0: அன்பான உறவு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று தொடர்ந்து 012-715-0 அல்லது 012-715-1111 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: அம்மன் கோவிலுக்கு காலை திரும்புவதற்காக இடம்பெற்ற அருமையான பாடல் என்ற தொடர்ந்து வாழ்த்து நிகழ்ச்சியில் இப்போது ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 11:23. இந்த நேரம் வாழ்த்து சொல்ல அழைப்பில் மட்டும் ஒரு சொந்தம். வணக்கம். நல்லா இருக்கிறேன். யார் இது? ஆனந்தன். நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு வேலையா? வாயிலாக நீங்க
1: சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: வசந்தராஜ் MBBS திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வைத்தது. தொடர் செய்வாழ்த்து நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 11:35 நிமிடம். இந்த நேரம் அழைப்பில் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: மதவாக்கிலிருந்து இஸ்மியா கதைக்கிறேன்.
0: இஸ்மியா, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க? வர்க் பண்றீங்களா, படிக்கிறீங்களா, வீட்லயா?
1: வீட்டுலதான்.
0: சரி, பொழுதெல்லாம் அப்படி போகுது என்று?
1: நல்லா போகுது, நீ பெருநாள் தானே.
0: சரி, ஓகே, சந்தோஷமான வாழ்த்துக்கள். ஹீத் முபாரக்.
1: நன்றி அக்கா, நன்றி.
0: சரி, சொந்தங்கள் எல்லாம் வந்திருக்காங்களா வீட்டுக்கு?
1: வாழ்த்து
0: சொல்ல போறீங்க என்று? ஸ்மியா,
1: முக்கியமா எனது பாய் ஃப்ரெண்ட் ஃபாரூக்கா வண்டியும், இந்த உலக வாழ் அனைத்து முஸ்லிம்களுக்கா வண்டியும்,
0: வாழ்த்து அப்படியே சென்றடைந்திருக்கும். ரொம்ப நன்றி ஸ்மியா.
1: நன்றி, பாய் அக்கா.
0: ஓகே.

0: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: புதுமைகளோடு

0: சிகிச்சை வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 11:47 நிமிடம். இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: அன்புள்ள சகோதரிக்கு இனிய காலை வணக்கம். நான் பாதிக்க சின்ன தம்பி சகோதரி.
0: எப்படி இருக்கீங்க சின்ன தம்பி? நல்லா இருக்கீங்க?
1: சுகமா இருக்கின்றேன் சகோதரி.
0: சரி, பாதுக்க பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு?
1: இப்ப மண்ணும் மற்றும் மந்திரமா இருக்கேன் சகோதரி.
0: சரி, ஓகே சின்ன தம்பி. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? என்ன செய்றீங்க வீட்லயா?
1: இல்ல சகோதரி, நான் இந்த கம்யூனிகேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
0: வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? வர்க் எல்லாம் அப்படி போகுது? சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க இன்றைய தினம்?
1: உலகத்தில் வாழும் அனைத்து முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கும் எனது இனிய அஜி பெருநாள் வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரி. மற்றும் கொஞ்சம் பேருக்கு சொல்லட்டுமா சகோதரி?
0: ஓகே சொல்லுங்க.
1: நிகழ்ச்சிகளை ஜொல சொல சோத்தம் பூமிகா சின்னத்தம்பி நித்திய பிரபா சிறீகரன் சாரங்க பிரபா அபீசரன் கிசான பிரபா நாகேந்திரன் தொலசோல தேயடீசன் ரவிச்சந்திரன் ராஜேஷ் ரோசனா மற்றும் கடையில் இருக்கும் தியாகராஜா கவிதா உமாச்சந்திரன் சின்ன மகாதேவன் விஜயகுமார் அன்பர் திரவண்ணன் விதோசனன் ரத்னா தர்சனா தனலட்சுமி ராஜலட்சுமி அழகசுந்தரம் ரமணி டெல்சன் செல்வநாயகம் சுப்பையா ஆகாஷ் ஐயாத்துறை சம்மகநாதன் துரைராஜ் ஜெயவகலா ஆட்டோ விஸ்வநாதன் இங்கிய ரவி வசந்தகுமார் துப்பலிங்கம் முத்துக்குமாரி அருள்மொழி எட்டேந்தட்ட சிவாஜி வேலை அதிபர்கள் நண்பர்கள் நண்பிகள் எனது அன்பு தங்க அங்கே வேலை செய்யும் கௌசல்யாவும் சேர்த்துக் கொள்ளுங்கள்.
0: சரி, ஓகே, ரொம்ப நன்றி.

ஒளிக்காரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கு சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து தொடரிசை வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சிவானி மற்றும் அபுல்ஹாசன் இருவரும் தயாராக இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: பேசுங்க, நலத்தை பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்களும் அன்பு தோழி ஆர்ஜி சிவனி வந்தாச்சு. நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாதிரி பொழுதின் வணக்கங்கள். 102.6 சந்தோஷமாக இன்றி நாளும் நாங்கள் அப்படியே ஆட்சி பெருநாள் திருசை வாழ்த்து நிகழ்ச்சியோடு 3 மணி வரைக்கும் இணைந்திருக்க போகின்றோம். உலக வாழ் அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் சந்தோஷமான ஆட்சி பெருநாள் வாழ்த்துக்களையும் நாங்களும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பின் வழியும் அதே போன்று முகநூல் வழியும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0127 5000 3 அதே போல 0123125111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் விலாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருமே ரொம்ப உற்சாகமா ரொம்ப சந்தோஷமா அப்படியே நீங்க பெருநாளை கொண்டாடி கொண்டே இருப்பீங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் தங்களுடைய சொந்தங்களை தேடி போறது, அதே மாதிரி அங்க போயிட்டு நாங்க எல்லாருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி நிறைய அன்பையும் நிறைய பாசத்தையும் அப்படியே பகிர்ந்து கொண்டே இருப்பீங்க. அந்த சந்தோஷத்தோட இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக நிகழ்ச்சியுடைய ஆளும் நேராக யார் வந்திருக்கா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க?
0: சொல்லுங்க யாருக்கு நீங்க வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: எங்கள் வெண்ணிலா சிக்கொழுவின் அபு, அவரது மகள் ராம்சியா, அவரது பிள்ளைகள் மற்றும் மாவடிப்பள்ளியில் இருக்கின்ற வைத்தியர் அப்துல் சுபஹான் அக்பர், இந்த ஒரு பிரதான வீதியில் இருக்கின்ற மோட்டார் சைக்கிள் திருத்தினர் சகாப்தீன், மற்றும் கல்முனையைச் சேர்ந்த சாஹிப் கரீம், மற்றும் கல்முனை போலீஸ் காரியாலயத்திலே கடமையாற்றிய மருதமுனை மலைக்கார் வீதியில் இருக்கின்ற முகமது ராபிக் சார், மற்றும் இந்த நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.

0: வணக்கம்
1: மறக்காம
0: வாங்கி எடுத்துருங்க சரியா. சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. ஒவ்வொரு வாடியும் தராம ஏமாத்துறீங்க, இந்த வாடி சரி தந்துருங்க அப்படின்னு சொல்லுங்க. சரி ஓகே சொல்லுங்க, யார் யாருக்கு நீங்க வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க?
1: நம்ம ஏஜென்சி மில்கோ கொசரையில நமக்கு சாமான் வேண்டியும், பாசையூர்ல இஸ்மாயில் இருக்காரு இஸ்மாயிலுக்காக வேண்டியும், மற்றும் அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் கேட்கறது, மற்றும் பாடல் கேட்கறதுக்கு மனைவி ரெஜினா இருக்காங்க, மகள் மருள் பதீஸ்வதி, மருமகன் பிந்துதன் கமல், மற்றும் பேரத்துல பிளேசிக்கிறா வேண்டியும், இங்க நடத்த உறவுகள் ஜிட்மான் இருக்காரு மெக்கானிக், அரசு ஹோட்டல்ல அலுண்ட ராஜு, சிவா டெய்லர்ஷா, நம்மளுக்குள்ள கிரஜில இருக்காருங்க யோசி கிரஜில, அவருக்காக வேண்டியும், வசந்த உறவுகள் அனைவருக்காகவும், இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்காக வேண்டி கேட்கிறேன்.
0: நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. ஒவ்வொரு பெஸ்டிவலுமே பாத்தீங்கன்னா மறக்க முடியாத ஏதாவது ஒரு சம்பவம் வந்து கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும். சுவாரஸ்யமான பல சந்தோஷமான நிகழ்வுகளும் நடந்திருக்கும். அப்படி உங்க வாழ்க்கையிலையும் இந்த தியாக திருநாள்ல ஏதாவது ஒரு மறக்க முடியாத சம்பவம், மறக்க முடியாத சந்தோஷமான நினைவுகள் இருந்தா அதையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ச்சியாக 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். இது தியாக திருநாள் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி.

0: திரைப்படத்துக்காக வித்யா சிகடை செயல் பாடல் ஒழித்து ஓய்கிறது தியாக திருநாள் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சியோட சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். எங்கிருந்தாலுமே இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 30 நிமிடமாக இந்த வேலை அழைப்பிதோ சொந்தம் வணக்கம். சந்தோஷமான வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் நீர்கொழும்புல இருந்து நிசாம் பேசுறேன்.
0: நிசாம், எப்படி இருக்கீங்க நிசாம்?
1: நான் நல்லா இருக்கிறேன் சிவானி அக்கா.
0: சந்தோஷமான தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: நல்வாழ்த்துக்கள்.
0: சரி, ஓகே,
1: நன்றி. அதே மாதிரி எங்க அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஈத் முபாரக்.
0: சரி, ஓகே, சொல்லுங்க, இந்த பெருநாளுக்கு நீங்க என்ன ஸ்பெஷலா ஃபுட்ஸ் எல்லாம் செய்யறீங்க வீட்ல?
1: நாங்க வீட்ல பிரியாணி, கோழி பொரிச்சி, அட்டரைச்சி மிக்ஸ் பண்ணி பிரியாணில
0: அனைவருக்குமாகவும்
1: எங்கட முஸ்லிம்கள் அனைவருக்காகவும் ஈத் முபாரக் என்று சொல்றோம்.
0: நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. தொடர்ச்சியாக நீங்களும் 3 மணி வரைக்கும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: கிரி திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது தியாக திருநாள் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 36 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ இலக்ட்ரிக் 3 வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.

0: நானும் காத்திருக்கின்றேன். நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 42 நிமிடமாக இந்த விலை அளிக்கல சொந்தம் வணக்கம். அடடா வந்தவங்க அப்படி வந்த வேகத்துல போயிட்டாங்க. சரி ஓகே வணக்கம் வணக்கம்
1: உங்களுக்கும்
0: சந்தோஷமான தியாகத்தினால் நல்வாழ்த்துக்கள்.
1: அனைவரும் இஸ்லாம் அனைவரும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். பாபு கணபதி சோமசரி குடும்ப நவரண குடும்பத்திலும் மீன் மிகுந்த மேரி குடும்பத்திலும் சத்யா யோகேஸ்வர அனைவரும் இஸ்லாமிய அனைவருக்கும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்த்து
0: நன்றி நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டு

0: 102.6 திரை உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்த மிகமின் இன்று ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் பவித்ரன்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: நீங்களும் உங்களின் பண்டு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0125 0001 0001 1 அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். 3 மணி வரைக்கும் இணைந்து கொண்டு உங்களின் பண்டு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகுரன் வழியாக நின்று கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன்.

தலைவா.

0: சமைப்பில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: கொழுபிட்டி காலி வீதியில் இயங்கி வந்த இரவு நேர களியாட்டு விடுதி ஒன்றில் போலீசார் திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது சட்டவிரோதமான முறையில் பணத்தை வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் வெளிநாட்டவர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 27 முதல் 48 வயதிற்கிடைப்பட்ட சீன பிரஜைகள் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழுபிட்டி போலீசார் முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் துணைக்களத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
3: சீனாவின் மத்திய பகுதியில் அதிக அளவிலான பயணிகளை ஏற்றிச் சென்ற சிறிய ரக வேன் ஒன்று லாரியொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்தனர். அதிகபட்சமாக 9 பயணிகளை மாத்திரமே ஏற்றிச் செல்லக்கூடிய குறித்த வேனில் 16 பயணிகள் ஏற்றிச் செல்லப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை ஹினான் மாகாணத்தின் அதிவக வீதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மேலும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சீனாவின் பொது பாதுகாப்பு அமைச்சின் போக்குவரத்து நிர்வாகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதி சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
4: நிமிர்ந்த நடை

0: படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடலோடு அப்படி நாங்கள் இரண்டாவது மணி தேர்தல்களையும் வந்துட்டு 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக தியாக திருநாள் தொடர் சிவால் துணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். 3 மணி வரைக்கும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0127 5001 அதே போல 0127 5001 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மேகனுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இப்போ அழைப்பில் சொந்தம் வணக்கம்.
1: இனிமையான இதய நிறைந்த மதிய நேர வணக்கம் மேடம் பாலமனை சரபின் முஸ்தகின் ஈத் முபாரக் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள்.
0: சந்தோஷமான வணக்கங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சந்தோஷமான ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள்.
1: ஓகே மேடம்,
0: எப்படி போகுது உங்களுக்கு பெருநாள் எல்லாம்?
1: அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமா போயிட்டு கொண்டிருக்கின்றது மேடம்.
0: ரிலேஷன் வீட்டுக்கு நீங்க போனீங்களா இல்ல ரிலேஷன் நம்ம வீட்டுக்கு
1: வந்துருக்கீங்களா? இப்பதான் போயிட்டு வந்து சாப்பிடு போட்டு உங்களுக்கு லைன் எடுத்தேன். அருமையான தேவாட பாடலும் இந்த பாடல்களும் மாறி மாறி போய்கொண்டு இருக்கின்றது வசந்த மூடாக.
0: நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே?
1: நிச்சயமாக, தேவாட சோங்க ரொம்ப பிடிக்கும்.
0: சரி ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஹஜ் பெருநாள் அப்படி என்ன சரி இருக்குதா?
1: ஓம் நிச்சயமாக மேடம்,
0: அந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது பகிர்ந்து கொள்ளலாமே. சிறப்புக்கு பின்னாடி ஏதோ பெரிய காரணம் இருக்க மாதிரி தோணுது. என்னது
1: மேடம்? யூனிஃபார்ம் எடுத்துட்டேன் மேடம், அதுக்கு செலவுக்கு காசு இல்லை. எங்க மாமா ஒரு ஆள், அவரு பெக்டர்ல வாழ்த்தனே பேப்பர் பெக்டர்ல வேலை செஞ்சு கொண்டிருந்தார். அவரு நான் கேட்டேன், இன்னைக்கு செலவு காசு இல்லை மாமா, தாங்க வாங்க ஹார்ன். பாலமனை இருந்து வாழைச்சேனைக்கு பஸ் ஊடாக சென்று கொண்டிருந்த போது பஸ்ல சேஸ் இல்ல மேடம், அதாவது வாழ்க்கையில மறக்க முடியாது.
0: சரி ஓகே ஓகே ஓகே. சந்தே இந்த பெருநாள் போல இது இனி வரக்கூடிய எல்லா பெருநாளையுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க சந்தோஷமா வாழ்த்துறோம். அதே மாதிரி நீங்க யார் யாருக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க?
1: யோகவால் முஸ்லிம்கள் அனைவருக்கும், வசந்தம் அறிவிப்பாளர் அனைவருக்கும், மற்றும் எனது குடும்பத்தார் அனைவருக்கும், எனது பாலமனை அனைத்து நண்பர்களுக்கும், அன்பு தோழன் கல்முனை ருஸ்தான், அட்டாளச்சேனை ஹைதர், கொத்தில் ராமலிங்கம், கொத்தில் ஆர்தீன், மக்கள் ஹோட்டல் ஆர்தீன் ஆகியோருக்கும் உங்களோட எனக்காகவும் ஹச்சிப்பன்னார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வசந்தம் ஊடாக
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி மேடம்.
0: நன்றி. தொடர்ச்சியாக நீங்களும் எங்கிருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க.

0: தீனாவின் இசையில் திருபாச்சி திரைப்படத்துக்காக பாடல் ஒளி துவங்கிறது. நேரம் மதியம் 1 மணி கடந்து 22 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
5: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
6: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
7: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
9: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3 வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து

0: வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: செய்து
1: கடமைக்காக
0: சரி, ஓகே சொல்லுங்க, யார் யாருக்கு நீங்க விஷ் பண்ண போறீங்க?
1: ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்.
0: சரி, ஓகே. நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து குடும்பத்துக்கு.
1: நன்றி
0: நன்றி.
2: ஹர ஹர மகாதேவ கி. சாமியே சைக்கிள்ல போகுதா, பூசாரிக்கு புல்லட் கேக்குதா. அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும்.
3: நெத்தி பட்ட

0: சிவலிங்கா திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியை ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. நேரம் அதிகம் ஒரு மணி கடந்து 39 நிமிடம் ஆயிருக்கிறது. இந்த வேலை அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: சந்தோஷமான வணக்கம். யாரு எங்கிருந்து பேசுறீங்க? அனுஷா, எப்படி இருக்கீங்க அனுஷா?
1: நல்லா இருக்கேன்.
0: ரேடியோ சவுண்ட் கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு பத்திரி தள்ளி வாங்க பாப்போம். சரி ஓகேமா, சொல்லுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கிறேன். ஊர் பக்கம்லாம் எப்படி இருக்குது?
1: ஊர் பக்கம்லாம்
0: மழையா? சரி ஓகே. நீங்க படிக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா? ரொம்ப பயந்து பயந்து பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா?
1: ஆமாங்கா.
0: அடடா, சரி ஓகே. நீங்க பயப்படலாம், இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசுங்க. சரியா? சரி ஓகேமா, சொல்லுங்க. படிக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா? ஹவுஸ் வைஃபா? ஹவுஸ் வைஃபா நீங்க? வணக்கங்களோடு சாமி மலையிலிருந்து டி கே தினேஷ் வந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்கும் தியாக திருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அதே போல ஹப்புதொலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக செல்வராசா ரமேஷ் வந்திருக்கிறாங்க. அதே போல நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பசரையூர்ல இருந்து எஸ் பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர வணக்கங்களோடு செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாரு. ஹாய் மதிநேர வணக்கம். நிலமா நான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். வசந்தம் அறிவிப்பாளர் அஸ்கர் அண்ணா மற்றும் ஜி ஆர் மற்றும் வானொலி நண்பர்களான மும்தாஜ் பேகம், நிஷா எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடத்தாங்க. அதே போல அனைத்து சொந்தங்களுக்கும் பெருநாள் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இங்கிருந்து ரவி வந்திருக்கிறார். அதே போல புவனேஸ்வர் மங்கைகரசி வந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இஸ்லாமிய சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ரஜி வந்திருக்கிறாரு. அதே போல பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. மதிய நேர வணக்கம் அனைத்து முஸ்லிம்களுக்கும். அஜ்பர் நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கரலூரிலிருந்து ஆகாஷ் வந்திருக்கிறாரு. வணக்கம். கொழும்பு 15 தர்ஷினி குணசேகரன் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல இந்துகளிலிருந்து அரசும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். தொடர்ச்சியாக நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: 102.6 திரை உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: என்னடி சிரிப்பு? இத

0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: வீட்டுல இருக்கீங்களா?
3: அன்பான
4: சொந்தங்களுக்கு நீங்க வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டீங்களா?
3: உறவில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குறிப்பாக வளச்சென்னையில் இருக்கிற நம்ம கூட்டாளி சகோதரன் ஜவுஹர் அவர்களுக்கும் நாள் வாழ்த்துக்கள். மற்றும் நம்ம ஷாப்பிங் சென்டர் கடையில நிக்கிற பிள்ளைகள் கிரிஷா, பது, மற்றும் பஸ் வந்து ராமராஜன், ஹார்ட் பயர் அவருடைய பேர் வந்து பிள்ளையன் பொத்தன், மற்றும்
4: வாழ்த்துக்களை பகிர்ந்து வழியாகவும் இருந்து கொள்ளுங்கள். அழைப்பின் ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இருந்து கொள்ளுங்கள். இந்த நேரம் சாய்ந்த மருந்திலிருந்து சாஹிப் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார். அதே போல அனைத்து சொந்தங்களுக்குமே அஜ்பர் நாள் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறார். அதே போல தன்னுடைய அன்பு நண்பனுக்காக நீண்ட நாள பிரியாணி கெடுட்டே இருக்கிறாங்களாம். ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்ணுவாங்களாம், ஆனா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்காதாம். ஆனா இந்த முறை வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பிரியாணி எல்லாம் அப்படியே ஒரு பார்சலா எடுத்துக்கிட்டு அப்படியே போய்கொண்டே இருக்கிறாரா. சத்தமா நிகழ்ச்சி கேட்டு கொண்டு போதாம் சொல்லியிருக்கிறார். நிகழ்ச்சியின் பாடல் தேர்வுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாம் சொல்லியிருக்கிறாரு. அங்க இருக்கூடிய எல்லாருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. சஹீப், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சந்தோஷமான ஆஜ்பெயர் நாள் வாழ்த்துக்களை நானும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்றேன். தொடர்ச்சியாக இருந்துக்கலாம். இது வசந்தத்தின் ஆஜ்பெயர் நாள் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்குது உங்கள் சிவானி.

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: அஸ்வசுமன் நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான மே மாதத்திற்கான கொடுப்பனவுகளை நாளைய தினம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் அஸ்வசும திட்டத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களின் கீழ் தகுதி பெற்ற சுமார் 7 லட்சம் முதியவர்களுக்காக கொடுப்பனவை வழங்குவதற்கான நிதியை அரசாங்கம் விடுவித்துள்ளது. அனைத்து பயனாளிகளும் தமக்குரிய முதியோர் கொடுப்பனவை நாளை முதல் தமது அஸ்வசும பயனாளிகள் வங்கிக் கணக்கினூடாக பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் வாகனங்களில் காணப்படும் குளிர்சாதன பெட்டிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. புதிய நடவடிக்கைகள் புதிய உபகரணங்களுக்கு மாத்திரமே பொருந்தும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக 2027 ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் மேலதிக நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக சிங்கப்பூரின் தேசிய சுற்றுச்சூழல் முகவரகம் தெரிவித்துள்ளது. 2000 கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து 2050 ஆண்டுக்குள் நிகர பூஜ்ய வாயு வெளியேற்றத்தை குறைப்பதே இதன் இலக்காகும்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது. ரூபாய் 1,00,000, 3,000, 1,000, 1,000, 1,000, 1,000, 1,000 பரிசுகள் இரட்டை பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் லஞ்சம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடலோடு அப்படி நாங்க மூன்றாவது மணித்தியாலத்துக்குள்ளே வந்துட்டோம். 102.6 102.8 சந்தோஷமாக அஜ்பெருநாள் திருசை வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக 3 மணி வரைக்கும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துதல் 0-1-2-7-7-5-0-0-1 அதே போல 0-1-2-7-5-1-1-1 என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம்
1: உங்களுடைய அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்கள். நம்முடைய அறிவிப்பாளர்கள் அது போல நம்முடைய நேயர்கள் எல்லாருக்கும்
0: சரி ஓகே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சந்தோஷமான அஜ்பெருநாள் வாழ்த்துக்களை நான் நிகழ்ச்சியின் சார்பாக சொல்றேன்.
1: நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்றது மட்டும் கிடையாது, இந்த பக்கமா ட்ரீட் எல்லாம் அனுப்பிவிடணும்.
1: கட்டாயம் கட்டாயம். எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஹஜ் இல்லாம இருந்தாலும் இந்த பரிகாரங்கள் கிடைக்கும்.
0: நீங்க யார் யாருக்காக பாட விரும்பி கேட்க போறீங்க?
1: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, ஜெமாயா, ரொசலகம், குசலராஜா, இளவட்டாரன், குணசேன், சொல்கந்த, வசந்தபா, பதில், ராஜமாணிக்கன், ராஜின், நடிமாட செல்வராம், பத்தல, ஐயாக்கான், கிருஷ்ணமத்தான், ஆட்டோ இஸ்லாம், உமா சந்திரன், திருமதி ராஜா, தஹாரா, முந்தாஜ் வேகம், அது போல குமார், அருள்மொழி, அது போல அழு பண்ணி மோட்டர் சைக்கிள் கராஜில வந்து ரெஜினோலும் எல்லாருக்காகவும் உங்களுக்கு விசேஷமா உங்களுக்காகவும்
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வைக்க
1: நன்றி
0: நன்றி. இதே போல நீங்களும் சந்தோஷமாக பேசலாம். எங்களால இந்த பக்கமா வாங்க. அதே போல உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இது வசந்த மெஃபமின் அஜ்பெருநாள் தொடரசி வாழ்த்து நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்குது உங்கள் சிவானி. பாருகிறது பாடல் குலைபு காவடி திரைப்படத்துக்காக.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரு

0: சிங்களை பின்னி சினிங்காது அப்படின்ட்டு. இந்த பாடல நான் பாடசாலை காலங்கள்ல பாடசாலைக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு வரும் இல்லையா, அந்த நேரத்துல ஒரு கடையில வந்து அதிகமா போடுவாங்க. அதுக்கு பிறகு இந்த பாடல் நான் இப்பதான் கேக்குறேன். இந்த பாடலை கேட்டதுக்கு பிறகு நிறைய பேருக்கு நிறைய மெமரிஸ் எல்லாம் அப்படியே ஞாபகம் வந்திருக்கும். சரி ஓகே, திருச்சகலாம் இது வாசந்தோமே நாச் பெருநாள் திருவி வாழ்த்து நிகழ்ச்சி 3 மணி வரைக்கும் எடுத்துக்கொண்டு உங்கள் மனசந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 5 0101 அதே போல 0112 5 1111 என்று இருக்கிறது. இப்போ அழைப்பில் ஒரு சொந்த வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: அப்படியா?
0: உங்களுக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல ரொம்ப பிடிச்ச ஃபுட்னா எது? பிரியாணியா? அத தவிர நான் கேக்குறேன்.
1: நீ பிரியாணியா?
0: அத தவிர்த்து நான் கேக்குறேன்.
1: அது தவிர பழம்
0: இந்த வட்லா பழம்லாம் செய்வாங்க தானே?
1: வட்லா பழம்
0: சரி ஓகே ஓகே ஓகே. சந்தோஷமா இந்த பெருநாள் நீங்க கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நானும் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்றேன். சரி ஓகே, நீங்க சொல்லுங்க யார் யாருக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க?
1: மற்றும் பிள்ளைகளான பேர பிள்ளைகளான மற்றும் முருகன் அனைவருக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பின் வழியாகவும் அதே போன்று மோக நூல் வழியாகவும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பண்ண சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
2: அந்த கண்ணடகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.
1: இது மக்கள் சூடிய மகுடமே,
2: உங்கள் கணவர் ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமன்றி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
3: வசந்த

0: அப்படின்னு சொல்லி பைரவா திரைப்படத்துக்காக சந்தோஷ் நாராயணோட இசையில ஒரு சூப்பரான பாடல் அப்படியே கேட்டு வந்திருக்கிறோம். அதாவது அந்த மியூசிக் வந்து இடையில நிற்கும் போது எனக்கு பேச்சு வரல பேசுறதுக்கு.
1: இருக்குதுங்களா?
0: ஓடிட்டாரு
1: வாழ்க்கையில
0: எப்படி போகுது?
1: நல்லா போகுதுமா, சந்தோஷமா போகுது.
0: ஓகேம்மா, சொல்லுங்க நீங்க யார் யாருக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க?
1: அதாவது வசந்த ஒளிபரப்பு நிலையத்துல இருக்கிற நம்ம இஸ்லாம் சகோதரர்களுக்கும், இலங்கையில் வாழும் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும், என் நண்பன் என்னோட படித்தவர் நிலா யட்டியான்தோட்டையில இருக்காரு அவருக்கும், மகனை போல இருக்கிற அனாஸ் அசாத் இன்டிகாஸ் இவங்களுக்கும், உங்களுக்கும் அபுலுக்கும் எல்லாருக்கும் இனிய ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கூட. நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: அனுசரணை வழங்குவது
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை அன்பு சிந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து மார்ச் பதினாறு தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சிக்காக உங்களுடன் ஆர்ஜே ஆனந்தி விடைபெற்றும் நான் என்று உங்கள் அன்பின் ஆர்ஜே சிவானி. நன்றி சொன்னங்களே.

0: 2.8 வசந்தம் FM. வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இறக்க குணமுள்ள வைத்தியர்களை உருவாக்கக்கூடிய ஒரு புதிய கோணத்தை நாட்டின் வைத்திய கல்வியில் இணைக்க வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் வைத்திய கல்விக்கான தேசிய கொள்கையை வகுப்பதற்காக நியமிக்கப்பட்ட வைத்திய நிபுணக் குழுவின் முதலாவது கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வைத்திய கல்வி தொடர்பான தேசிய கொள்கையை வகுப்பதற்கான நிபுணர் குழு கல்வி அமைச்சில் பிரதமர் தலைமையில் கூடியது. தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வைத்திய கல்வியை வலுப்படுத்துவதன் மூலோபாய முக்கியத்துவத்தை அடையாளம் கண்டு குறித்த தேசிய கொள்கை வகுக்கப்பட உள்ளது. வைத்திய கல்வியில் மேம்படுத்த வேண்டிய பகுதிகளை அடையாளம் காண்பது மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை முன்மொழிவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கென்யாவில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஏற்பட்ட தீவத்தில் 16 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். கென்யாவின் தலைநகர் நைரோபியாவிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் மாணவர்கள் தங்கியிருந்த கல்வி கற்கும் பாடசாலையில் குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீவத்தில் 16 மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் 74 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாடசாலை மாணவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது இன்று அதிகாலை 1 மணியளவில் குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் கென்ய தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்தின் போது சுமார் 220 மாணவர்கள் வரை அங்கு இருந்துள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் மேலும் தெறிவிக்கின்றன. அடுத்த மனத்தியால செய்தி அறிக்கையினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அச்பெருநாள் தொடரிசை வாழ்த்து நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். அனைத்து வசந்தம் உறவுகளுக்கும் அச்பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ள அழைங்கள் 0112-775-0011 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்க யாருக்கெல்லாம் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்களோ வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் அச்பெருநாள் தொடரிசை வாழ்த்து நிகழ்ச்சியோடு.

0: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையில் வசந்தத்தின் அஜ்பேரு நாள் தொடர் இசை வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் ஹலோ வணக்கம்.
1: ஹலோ கல்முனை நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா.
0: வணக்கம் ஹரல் சந்திரா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: உங்களை சொல்ல மகிழ்வாக இருக்கிறேன்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இன்று பகல் நேர கடமை, வசந்தத்தின் உதவியோடு இருக்கிறேன்.
0: சரி, யாருக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புறீங்க?
1: சாய்ந்தமரத்தை சேர்ந்த வெண்ணிலா இசைக்குழுவின் தலைவர் அபு அவர்களுக்கும் மற்றும் அவரது பிள்ளைகளான ரம்யா அவர்களுக்கும் மற்றும் இந்த ஒரு பிரதான வீதியிலே சைக்கிள் திருத்தினர் சஹாப்தீன், மாவடிப்பள்ளி வைத்தியர் அப்துல் சுபான் அக்பர், மருதமனை புட்டுக்கடை புகாரி, மருதமனை காரியப்பர் வீதியில இருக்கின்ற முகமது ரபிக் சார் மற்றும் இன்னும் இதற்காக பெயர்கள் வரவில்லை, எல்லோருக்கும்
0: அனைவரையும்
1: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0175-00-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0 நிகழ்ச்சிக்காக ஏ ஆர் ரஹ்மான் இன்னிசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடும் பாடல்.

0: வசந்தத்தின் நச்பெருநாள் தொடரிசை வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 3:31.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
7: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து

வசந்தத்தின் நச்சு பெருநாள் தொடரிசை வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 எட்ட அலைவரிசையின் ஊடாக இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் மானந்தி என்று சொல்லி பசரையூரில் இருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் மானந்தி, இன்று இனி அச் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி கொழும்பு மும்தாஜ் பீகம் தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா இனிமையான மாலை நேர வணக்கம் மானந்தி அக்கா, அனைத்து உறவுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இனிமையான தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் மீன்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு பிரசாந்த் இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான மாலை நேர வணக்கம் மானந்தி அக்கா, நான் சாமிமலை நீலாவத்தையிலிருந்து சந்தோஷ் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் அச் பெருநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி கிண்ணியா மஸ்ரூம் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் அச் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் அச் பெருநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் ஒரு குடவத்த தமிழ்நாடு தோட்டத்தில் இருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களையும் பேஸ்புக் ஊடாக பகிர்ந்து கொள்ள முடியும், கால் பண்ணியும் தெரிவிக்க முடியும். அலையுங்கள் 0712-775-0001 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். 102.6 102.8 அலைவரிசையில் வசந்தத்தின் அச் பெருநாள் தொடரிசை வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ள
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் பவித்ரன்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: வசந்தம் எஃப்எம் வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதான சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: களுத்துற வெட்டுமுகட பகுதியில் வர்த்தகர் ஒருவர் சுட்டுக் கொலைப்பட்ட சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கார் தெப்புவன நேபட பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தெப்புவன நேபட தபால் நிலையத்திற்கு அருகிலேயே குறித்த கார் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். இன்று காலை களுத்துற வெட்டுமுகட பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரை இலக்கு வைத்து காரில் வந்த துப்பாக்கிதாரி ஒருவர் குறித்த துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றிருந்தார். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் களுத்துறை நாகோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். தலைமறைவாகியுள்ள சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை 4 போலீஸ் குழுக்கள்
2: முன்னெடுத்துள்ளன.
3: தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளது. குடியிருப்பாளர்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்த பகுதிகளை இலக்காக கொண்டும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தெற்கு லெபனானின் பாரிய பிரதேசத்திலிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டிருந்தது. இஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக புதிய தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்னர் இஸ்ரேலிய ராணுவம் இதனை அறிவித்திருந்தது. குறித்த பகுதியில் தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த பகுதி போர் வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதான சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012

0: வசந்தத்தின் நச்சு பெருநாள் தொடரிசை வாழ்த்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கேன். அப்படி சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துகளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்கன்னா உங்களுடைய அன்பான உறவு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது? நீஷா, எப்படி இருக்கீங்க நீஷா? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷம் நீஷா. உங்களுக்கு முபாரக். சரியா?
1: நன்றி மேடம்.
0: அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் சுகம். வாழ்த்து சொல்லணும் கம்பஹா அசீமா குடும்பம், கம்பஹா அப்துல் மஜித் குடும்பம், அருள்மொழி மற்றும் எங்கட ஹஜி பண்ண கொண்டாட் மன்னைவருக்கும் மனம் நிறைந்த ஹஜி பண்ண வாழ்த்து தெரிவித்துக்
0: கொள்கிறேன்.
1: எல்லா அமைப்பாளர்களுக்கும்
0: சரி நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கு 0112-775-0101 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 102.6 மேட்டாலை வரிசையில் இணைந்திருக்கீங்க வசந்த தீனாஜ் பெருநாள் தொடரிசை வாழ்த்து நிகழ்ச்சியோடு.
2: FM 102.6, 102.8.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: நான் ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
2: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.

0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா, பெருநாள் இல்லையா அன்னைக்கு?
1: பெருநாள் தான், நீ எங்கட டூரிஸ்ட் ஆவணம் தானே அக்கா?
0: அப்படியா, சரி. உங்களுக்கும் உங்களுடைய
1: வாழ்த்துக்கள்
0: சொல்லணும்னு
1: விரும்புறீங்க? சொந்தக்காரருக்கும் வசந்த மாதிரி பார்க்கல எல்லோருக்கும், எங்கட முஸ்லிம்கள் எல்லோருக்கும் ஈத் முபாரக். அதே போல உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் ஈத் முபாரக்.
0: சரி, நன்றி நிசாம், நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0112-775-0101-0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தி நச் பெருநாள் தொடர் இசை வாழ்த்து நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் நூடாக இப்போது அழைப்பினூடாக

0: வசந்தத்தின் நச்சு பெருநாள் தொடர் இசை வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 4:30.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ இலக்ட்ரிக் 3 வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து

0: வசந்தத்தின் நச்சு நாள் தொடர் இசை வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் மேலோ வணக்கம்.
1: மாலை வணக்கம். வணக்கம்மா.
0: மாலை நேர வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கிரியல்ல
0: ராஜலட்சுமி அம்மா. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் அம்மா. அம்மா எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, யாருக்கெல்லாம் அந்த நேரத்தில் நீங்க வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்றீங்க?
1: கொழும்பு 14 மும்தாஜ் பேகம், அம்பாதே ஜெமிலா மன்சூர், தோப்புக்கடை அனீபா, மற்றது பைஸ்கல் கடை இவர்களுக்கும் சேர்த்து நம்ம சொந்தங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் கண்டிப்பா நாள் வாழ்த்தை மனமாற வாழ்த்துகிறேன்.
0: சரி,
1: உங்களுக்கு பெருநாள் கிடைச்சா அம்மா?
0: எங்களுக்கும் பெருநாள் தான். சரி,
1: நம்ம அறிவிப்பாளர் ஜிஆர்
0: சரி அம்மா, கண்டிப்பாக. சரியா,
1: வாழ்த்துக்கள்.
0: சரி, ரொம்ப நன்றி அம்மா நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சபமல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் அஷ்பெரு நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் மாலை நேர வணக்கம் என்று சொல்லி சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பு வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி குறிஞ்சா கேணி அசுர்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் மானந்தி, அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இனி அஜ்பெரு நாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி மாளிகாவத்து சந்திராகுசன் ஒர்க் ஷாப்பில் இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. வணக்கம் இனிமையான மாலை நேர வணக்கம் மானந்தி, நான் பருத்தி துறையில் இருந்து அருண்மொழி. அனைத்து உறவுகளுக்கும் அஜ்பெரு நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஏராவூரிலிருந்து யுவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணா காந்தி நிகழ்ச்சியோடு இணைந்து அனைத்து உறவுகளுக்கும் அஜ்பெரு நாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்து இருக்காங்க. திருச்சி மாம்பழச்சேலை பெரிய நகர் கிருஷ்ணா கோவிந்தசாமி, கலைச்செல்வி, மிதுன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து அஜ்பெரு நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு தெரிவித்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: தமிழின் சுவாசம் வசந்தம் FM 102.6 102.8.
3: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து வசந்தத்தின் அச்பெருநாள் தொடரிசை வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் சிவா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: 2.8 வசந்தம் FM. வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகிகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: வடக்கு கிழக்கில் கண்ணிவெடிகளை அகற்றும் செயற்பாடுகளுக்கு ஜப்பான் 400 மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் சமூக பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் ஜப்பான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அர்ப்பணிப்போடு செயற்பட உள்ளதாக இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஒப்பந்தம் அண்மையில் கைச்சாத்திடப்பட்டது. இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அகிதோ இசமோதா மற்றும் கண்ணிவெடி அகற்றல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள 3 அரசார்பற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர். இதனூடாக 400,000 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான தூர பகுதியில் கண்ணிவெடிகளை அகற்ற முடியும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 2002 முதல் கண்ணிவெடி அகற்றும் செயற்பாடுகளுக்காக ஜப்பான் வழங்கிய முழு உதவித்தொகை 49 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரான் ராணுவ தலைமையகத்தின் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து அதற்கு பதிலளிக்கும் வகையில் தமது வலயத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களை இலக்காக கொண்டு தாக்குதல்களை மேற்கொள்ள உள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் மூலோபாய துறைமுக நகரான பண்டார் அபாசியில் உள்ள ராணுவ தலைமையத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட 2வது மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும். ஹோமஸ் நீரிணைக்கு மேலாக ஈரானின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோமஸ் நீரிணை ஊடான போக்குவரத்து தடையினால் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விளைவுகளை உருவாக்கிய 3 மாத கால யுத்தத்தை நிறைவு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் குறித்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தற்பாதுகாப்புக்காக குறித்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதுடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்குரிய மணித்தியால செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. இரவு 7 மணிக்கு நமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையை எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகிகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: streaming in Sri Lanka. Wasn't the FM, 102.6, 102.8.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை. இப்பொழுது வணக்கம் தொடர் இசை வாழ்த்து நிகழ்ச்சி முதல் முதலாக இன்றைய தினம் வசந்தம் எஃப்எம்ல, அதுவும் தனியே இன்றைய தினம் உங்களை நான்கு மணி தேலங்கள் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி ஆனந்தி. இன்றைய தினம் ஹஜ் பெருநாள். ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து இஸ்லாமிய நண்பர்கள் சகோதரர்களுக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய ஹஜ் பெருநாள் தொடர்சை வாழ்த்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். இந்த தினம் சூப்பரான பாடல்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்த்துக்களோடு பயணிக்கப் போகின்றது நான்கு மணி தேலங்கள். ஸோ எங்கள் பக்கம் ஓடோடி வாங்க, வந்து கால் பண்ணுங்க. 011-2175-0001 அப்படி தாடி 011-2175-1111 கால் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா உங்கள் வாழ்த்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இன்றைய தினம் முதல் முதலாக எங்களோட பேசுறதுக்காக முதலாவது நேயராக ஓடோடி வந்திருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்று இருவர் இல்ல, ஒருவர். ஆமா ஆமா, தனியா சார்ஜ் போட்டாங்க. ஆமா, என்ன செய்யறது, பரவாயில்ல. நான்கு மணி தினங்கள் எங்களோட துணையா நீங்க இருப்பீங்க தானே? ஆமா. அப்புறம் சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க? உமாச்சந்திரன், சூப்பர். அப்புறம் சொல்லுங்க, என்ன பிரியாணி ஏதாவது கிடைச்சிச்சா? அடடா, அப்ப ட்ரிப்ல இருக்கீங்க. சூப்பர் சூப்பர், அதாவது வைப்புக்குல வைப் தேடி இருக்கிறீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க நீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் யாழ்ப்பாணத்துல எங்க எங்கெல்லாம் போனீங்க, என்ன இடம் எல்லாம் பாத்தீங்க? இன்னைக்குதான் வந்தீங்க. சூப்பர் சூப்பர், பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு. விலகல, சரி ஓகே. எல்லாருக்கும் சேர்த்து சூப்பரான பாடல் கேப்பா. ஓகே, ரொம்ப நன்றி நன்றி நன்றி நன்றி. ரைட், ஓகே. அதாவது எனக்கு கூட நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்க, அதுலேயும் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஹஜ் பெருநாள் ரம்ஜான் அப்படி இருக்கும்போது மட்டும் தலைமுறை வருவானுங்க, ஏனோ தெரியாது. அந்த பிரியாணி கேட்டோம்னு பயத்துலையோ தெரியாது, தலைமுறை வருவாங்க. சரி ஓகே, பரவாயில்ல. நீங்கள் யாரிடம் இருந்து பிரியாணி வாங்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் இந்த நாள் வந்து முடிய போகுது, ஒரு ஈவினிங் டைமில் வந்து இந்த கேள்வி கேட்கறது வந்து கொஞ்சம் பிரச்சனை தான், அதுவும் அந்த மத்தியான நேரம் கூட தாண்டிடுச்சு, பரவாயில்ல. டின்னருக்கு சாப்பிட்டு கொள்ளுவோம் அப்படின்னா, நீங்கள் யாரிடம் இருந்து இந்த பிரியாணியை வாங்குறதுக்கு ரொம்பவும் ஈகரா வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்றதே எங்கள்கிட்ட சொல்லுங்க. தொடர்ந்து இதை பற்றி நாங்கள் பேசிட்டு போகும். ஹஜ் பெருநாள் தொடர்சே வாழ்த்து நிகழ்ச்சி, எக்கச்சக்கமான சூப்பரான பாடல்கள் வழக்கம் போல இன்றைய தினம் தாருது. சூப்பராக நானும் காத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த பக்கமாக இப்போ ஒரு வேற லெவலான பாடல் வருது, தொடர்ந்து இருந்திருக்கலாம். 9 மணி வரைக்கும் வித் மி ஆர்ஜி சிவா, வசந்தம் எக்ஸ்பிரஸ் இல்லை ஹஜ் பெருநாள் தொடர்சே வாழ்த்து.

0: பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.

0: 102.6
1: ஹஜி பெருநாள் தொடர் சேவாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் 5:27 நிமிடமாகி கொண்டிருக்கிறது. ரைட், உங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் ஹபியா. அப்பாடா, எப்படி பாத்தீங்களா, நான் நேத்தே சொன்னேன் அதே அந்த வணக்கம் அண்ணா தான்
2: கண்டுபிடிச்சேன். எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கும் அண்ணா. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: எல்லாம் குடிச்சிட்டு ரெடி ஆயிதான் ஷோக்குள்ளே 5 மணிக்கு வந்தேன்.
2: எங்க அண்ணா அக்கா?
1: அக்கா வந்து இதுக்கு முதல் ஷோ செஞ்சுட்டு போயிட்டாங்க.
2: ஓகே அண்ணா.
1: எஸ் அப்புறம் அப்ப அக்காவை தேடி தான் வந்திருக்கீங்க என்ன?
2: இல்ல அண்ணா, அண்ணாவை தேடி தான்
1: வந்தோம். அடடா, சரி சரி. அப்புறம் எப்படி?
2: நானும் வரதா தானேண்ணா?
1: ஆமா ஒரு நாள் வாரீங்க. வசந்தம் எக்ஸ்பிரஸ் டைம் எடுத்து ரேடியோ ஆன்
2: பண்ணுவீங்க
1: பின்னேறவா? சரி, சூப்பர் சூப்பர். அப்புறம் சொல்லுங்க, உங்களுக்கு பிரியாணி எதுவும் கிடைச்சியா? உங்களுக்கு இல்லையா? சரியே சோகாதான் இங்கே இல்லையம்மா. அதான் நான் முதலே சொன்னேன், எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஹஜ்ஜி பெருநாள் ரம்சான் அப்படின்னு சொன்னா தலைமுறை ஆயிருவாங்க, ஏனோ தெரியா. சரி, ஓகே. அப்புறம் வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க?
2: வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க அண்ணா.
1: ஓகே, வேற என்ன புதினமா அப்ப சொல்லுங்க. ஒரு விடுமுறை நாள்ல?
2: விடுமுறை நாள்ல மலைங்க அண்ணா.
1: அங்கேயுமா?
2: ஓண்ணா,
1: அது வந்து என்ன செய்யறது, இலங்கை பூரா ஒரு கொஞ்ச நாளைக்கு மழையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, வேற வழி இல்ல, நனைஞ்சுதான் ஆகணும்.
2: ஓண்ணா,
1: சரி ஓகே. அப்புறம்
2: அண்ணா
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: இந்த பாபா ஒருத்தர் பேசணும்னாரு உங்ககிட்ட.
1: ஆ சரி. ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, என்ன பேரு உங்களோட?
3: சைக்ரம்.
1: விலங்குல?
3: சைக்ரம்.
1: சைக்ரம்,
3: ஆமாங்க.
1: எப்படி இருக்கீங்க சைக்ரம், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: 4 படிக்கிறேன்.
1: கிரேட் 4 படிக்கிறீங்க, அடுத்த வருஷம் ஸ்காலர்ஷிப் அப்ப?
3: ஆமாங்க.
1: ஓகே, நல்லா படிப்பீங்களா?
3: சரிங்க.
1: இல்ல, நல்லா படிப்பீங்களான்னு கேட்டேன். நல்லா படிப்பீங்களா இல்ல என்ன மாதிரி
3: படிப்பீங்களா?
1: நல்லா படிப்பீங்க. அப்ப நான் நல்லா படிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருங்க. சரி ஓகேம்மா, சூப்பர், நல்லா படிங்க. ஓகே ஓகே. அப்ப எல்லாரும் சரி. ஓ
2: சொல்லுங்க.
1: ஆஹா, குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா டான்ஸ் ஆடி கேளுங்க, சரியா?
2: நன்றி
1: நன்றி, ரொம்ப நன்றி.
2: ஓகே
1: ஓகே, பாய்.

0: வித்யாசாகரன் இசையில் தூள் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேடும் ஹஜி பெருநாள் தொடர்ந்து செய்ய வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் இப்போது 5:34 ஆகிறது.
1: Best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8 உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்.
2: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது? நம்பாச்சுதா?
3: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
4: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவுக்கு கிளிக் கொலாஜன்.

best live music streaming in Sri Lanka. Vasantham FM, 102.6, 102.8. இறை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விதவாய்ப்பு.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: நேரம் 5:46.
3: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM. FM 102.6 102.8
1: ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
4: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகிறந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

ஹாஜிபர் நாள் தொடர்சை வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. எங்களுடைய முதலாவது மனத்தியாளம் சூப்பராக நிறைவேறி இப்ப இரண்டாவது மனத்தியாளத்துக்குள்ள போக போகின்றோம். தொடர்ச்சியாக 9 மணி வரைக்கும் சந்தோஷமாக ஹாஜிபர் நாள் தொடர்சை வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. உங்க வசந்தம் FM ல நேரம் இப்போது 6 மணி ஆகிறது.

0: Team FM 102.6, 102.8.
1: ஹஜ் பெருநாள் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வசந்தம் எஃப்எம் இன்றைய தினம் சூப்பராக தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சிகளை காலையிலிருந்து உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது. அதே போல எங்களுடைய வசந்தம் எக்ஸ்பிரஸ்லையும் இன்றைய தினம் ஹஜி பெருநாள் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சி தான் உங்களுக்காக 9 மணி வரைக்கும் வரப்போகிறது. ஸோ தொடர்ச்சியாக நீங்களும் தொடர்ந்து கால் பண்ணி எங்களோட பேச முடியும், உங்கள் வாழ்த்துக்களை எங்களோட பயந்து கொள்ள முடியும். இப்போ எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யாரு? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ஹலோ சொல்லும் போது எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் சிரிச்சீங்க, அதுல கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்? நல்லா போகுது. பரிசு தூரம் எல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? கோயிலுக்கே போவீங்க அப்படி
2: என்ன?
1: சரியான பிஸி அதான். சரி சரி, என்ன லைன் கிடைச்சிருக்கு, சந்தோஷம் தானே இப்ப? சரி ஓகே. அப்புறம் இன்றைய தினம் ஹஜ் பெருநாளுக்கு என்ன விசேஷங்கள் உங்களுடைய முஸ்லீம் இஸ்லாமிய நண்பர்கள் மூலமாக? அப்படி சரி ஓகே பரவாயில்ல.
2: சொல்றேன்,
1: அனைவருக்கும் எல்லாருக்கும்
2: எல்லாருக்கும்
1: தொடச்சா கேளுங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கேளுங்க, கட்டாயம் தரேன். சரியா? ஓகே, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பதில் இருந்து இதய ரத்னம் இந்த வாழ்த்தை எங்களுக்கு தெரிவிக்கலாம். பேஸ்புக்லயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. எல்லாரையும் பத்தியில இருந்து இதய ரத்னம் இந்த வாழ்த்தை எங்களுக்காக நினைப்பிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. அது மாதிரி அன்பான மாலை பொழுது வணக்கம் ஹபுதலை புதுக்காட்டிலிருந்து ரஜினி லாவண்யா பிள்ளைகள் அனுஜா கபிஷான் அம்மு குட்டி எல்லாருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல் ஹஜ் பெருநாள் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக 9 மணி நேரம் சந்தோஷமாக ஹஜ் பெருநாள் தொடர்ச்சியை வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வித் மீ ஆர்ஜே சிவா.

0: ஹஜி பெருநாள் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் இப்போது 6:22 ஆகி கொண்டிருக்கிறது. ரைட், இப்ப எங்களோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம். வணக்கம்.
1: ஓ வணக்கம்.
0: வணக்கம், யாரே?
1: நான் வந்து நீருஜன், யாழ்ப்பாணத்துல இருந்து கதைக்கிறேன்.
0: யாழ்ப்பாணத்துல இருந்து நீருஜன், எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ நல்ல சுகமா இருக்கேன்னா.
0: ஓகே, அப்புறம் யாழ்ப்பாணம் என்ன சொல்லுது அங்க? என்ன மழையா வெயிலா?
1: நல்ல வெயிலண்ணா.
0: யாழ்ப்பாணத்துல வெயில்
1: கொஞ்ச நாள் காட்டிச்சு, இப்ப திரும்ப நல்ல வெயில் காட்டு காட்டுனு காட்டுது.
0: யாழ்ப்பாணத்தையும் வெயிலையும் பிரிக்கல, அதே தானே? நிலவும் சதையும் மாதிரி
1: அதேதான், அப்படிதான் இங்க.
0: சரி, ஓகே, அப்புறம் சொல்லுங்க, உங்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் ஏதாவது கொண்டு தந்தாங்களா பிரியாணி?
1: இஸ்லாமிய நண்பர்கள் இல்லனா
0: இல்ல,
1: இருக்கறாங்க, எதனால இல்ல?
0: கொஞ்சம் தூரமா இருக்காங்க.
1: வாழ்த்து தெரிவிச்சோம்.
0: பண்ணதாண்டி போறீங்க? சுத்திட்டு வர. சரி சரி, ஓகே ஓகே. சரி, கவனமா சந்தோஷமா சுத்துங்க.
1: ஓகே, நன்றி நன்றி.
0: ஓகே ரைட், நல்ல ஒரு பாடல் தரேன், அப்படியே கேட்டுடே சுத்துங்க. ஓகே என்ன வச்சு செஞ்சிருக்காங்க. கமல்ஹாசன் வந்து பிக் பாஸ்ல வந்து ஒரு நாளைக்கு சுடிதார் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வர்றதுதானே, அதே மாதிரி என்ன எடிட் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க, போய் பாருங்க அந்த கூத்தை. அடுத்ததான் வேறுவிலான ஒரு பாடல் வருது, தொடர்ச்சியாக கேட்கலாம். 9 மணி வரைக்கும் ஹஜ் பெருநாள் தொடர்சே வாழ்த்து நிகழ்ச்சியோடு.

0: குரு திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் இசை புயல் ஏ ஆர் ரோமன் இன் இசையில் கேட்டோம். வசந்தத்தின் ஹஜ் பிறநாள் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 6:30 ஆகிறது.
1: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள் மெல்லிசையும் வெறுகான வரிகள்
2: கீழமெஞ்சேவா தென்றல் தேரில் எங்கும் போய் வரலாம்.
1: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால

0: FM 102.6, 102.8.
1: ஹஜி பெருநாள் தொடர்ந்து செய்ய வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க உங்க வசந்தம் எஃப்எம்ல. இப்ப எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
2: வணக்கம் சிவா, நான் திங்குமலை தோப்பூர் அனிஃபா.
1: வணக்கம், உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? இருக்க மறுபடியும் சொல்லுங்க.
2: திங்குமலை தோப்பூர் அனிஃபா.
1: அனிஃபா, இனிய ஹஜி பெருநாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.
2: இனிய மழை பொழுதுக்கேற்ற இதமான பாடல்கள் தொடர்ச்சி வாழ்த்து அலங்கரித்து கொண்டிருக்கிறது.
1: சூப்பர் சூப்பர், பாடலாம் முடிஞ்சிருக்கா?
2: அப்புறம்
1: எப்படி இன்றைய தினம் எப்படி போச்சு ஹஜி பெருநாள்? குடும்பத்தோட சேர்ந்தா, நண்பர்களோட சேர்ந்தா என்ன மாதிரி போச்சு? என்ன மாதிரி அப்ப
2: நன்றி.
1: நீங்களும் உங்கள் வாழ்த்துக்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும். கால் பண்ணிட்டே இருங்க, 9 மணி வரைக்கும் நல்ல நல்ல பாடல்களை நான் உங்களுக்கு தந்துட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாம பேஸ்புக்ல வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா அதையும் நிகழ்ச்சியோடு எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்றைய தினம் குவாலிஃபை 2 நடைபெற்றிருந்தது. IPL போட்டிகள், சன்ரைசர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையில் சூப்பரான ஒரு போட்டி நடைபெற்றிருந்தது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சுட்டி குழந்தை ஒருத்தன் வந்து சம்பவம் செஞ்சு விட்டு போயிட்டான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. பரவாயில்ல, ஆனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தோத்ததில் சென்னை அணியினு வந்துருக்கு ரொம்பவும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால் சென்னை மேட்சில் வச்சு ஒரு சின்ன ஒரு தகராறு இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது மூலமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணதை சென்னை அணியினர், அதாவது சென்னை சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமாக அதை வந்து கொண்டாடி கொண்டிருந்ததை வந்து சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது ஒரு பக்கம் இருக்க, கிறிஸ் கெயிலினுடைய சாதனை எல்லாத்தையுமே முறையடித்திருக்கிறார் இந்த 15 வயது சிறுவன். யார் இந்த சூரியவம்சி அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ சமூக வலைத்தளங்களில் மிகவும் பரவலாக பரவி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் இவரது சாதனைகள் எல்லாம், இப்போ இருக்கிற வீரர்கள் முதல் இருந்த வீரர்கள் எல்லாருடைய சாதனையும் இவர் ஒருத்தர் முறையடிக்க போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ எழுந்திருக்கிறது. ஓகே, பார்க்கலாம். எதிர்வரும் இல்லை இந்திய அணிக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீரர் வந்து இப்போ வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஸ்டில் ஸ்கூல் படித்து கொண்டு தான் இருக்கிறார். 15 வயதிலேயே அவர் வந்து சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கார். சரி, ஓகே, பாப்பம். ஹஜி பெருநாள் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாக வேறு லெவலான ஒரு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன், கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 9 மணி வரைக்கும் வித் மீ ஆர்ஜே சிவா.

வித்தியாசத்தை அனுபவியுங்கள். 102.6 102.8

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: என்னடி சிரிப்பு? இத பாரு, மொத மொத தொழிலுக்கு போறான், என்கிட்ட பம்பு பண்ணாத.
3: இந்த மதுரக்கார மச்சானுக்கு மஸ்து ரொம்ப ஜாஸ்தி தாண்டி.

0: உலகின் அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு

0: 2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் இரவு 7 மணி.
1: அனுசரணை வழங்குவது இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் இல்லை.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: பொருளாதாரம் வலுவாக உள்ளது. சரியான பாதையில் இலங்கை பயணிக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 695 மில்லியன் டாலர் விடுவிப்பு. இலங்கை வாழ் முஸ்லிம்கள் இன்று புனித ஹஜ் பெருநாள் கொண்டாட்டத்தில். மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்துக்கு தேவையான டர்பைன் துண்டுகள் நாட்டுக்கு. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 3 கட்ட பணிகள் நாளை ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். களுத்துறை கொலை துப்பாக்கிதாரி பயணித்த வாகனம் கண்டுபிடிப்பு. அமெரிக்க தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கடுமையாக இருக்கும், ஈரான் எச்சரிக்கை. IPL மகுடத்தை நோக்கி சூரிய வம்சியின் துடுப்பாட்ட உதவியுடன் முன்னோக்கி ராஜஸ்தான் ராயல்ஸ்.
0: முதலில் உள்ளாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் FM செய்திகள். வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். இலங்கை தொடர்பான சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும் நீடிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பில் இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு வேலைத் திட்டத்தின் 5வது மற்றும் 6 கட்ட ஒன்றிணைந்த மீளாய்வுக்கு நிறைவேற்று குழு அனுமதி வழங்கியுள்ளது. ஒன்றிணைந்த மீளாய்வை உறுதி செய்வதன் ஊடாக 695 மில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கைக்கு கிடைக்கப்பெறவுள்ளது. அதற்கமைய இதுவரை இலங்கைக்கு கிடைத்துள்ள கடன் தொகை 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கின்றது. இலங்கை இதற்கு முன்னரும் IMF 16 வேலை திட்டங்களை முன்னெடுத்தது. அதில் அநேகமானவை தோல்வியடைந்தன. எனினும் தற்போதைய அரசாங்கம் IMF வேலை திட்டத்தில் இருந்து கொண்டு நாட்டுக்குள் முன்னெடுத்துள்ள நிதி ஒழுக்கத்தை சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியுள்ளது. 2022 பொருளாதார பிரச்சினையின் பின்னர் இலங்கை தனது 17வது IMF வேலை திட்டமாக 3 மில்லியன் அமெரிக்க டாலர் நீடிக்கப்பட்ட நிதி வசதி வேலை திட்டத்தை கடந்த 2023 மார்ச் மாதத்தில் ஆரம்பித்தது. அதற்கமைய 4 வருடகால வேலை திட்டமாக இதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. தற்போது 5வது மற்றும் 6வது ஒன்றிணைந்த மீளாய்வுக்கான அனுமதி கிடைக்கப்பெற்றதன் ஊடாக 2023 மார்ச் மாதம் முதல் இதுவரை இலங்கைக்கு IMF ஊடாக வழங்கப்பட்டுள்ள மொத்த நிதியுதவி 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். மத்திய கிழக்கில் நடந்த போர் மற்றும் டித்வா புயலின் பின்விளைவுகள் உள்ளிட்ட உலகளாவிய மற்றும் உள்நாட்டு சவால்கள் இருந்தபோதிலும் சீர்திருத்த திட்டத்தின் கீழ் இலங்கையின் செயல்திறன் பொதுவாக வலுவாக உள்ளதென சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. December 2025 இறுதிக்குள் அடைய வேண்டிய அனைத்து அளவுசார் செயல்திறன் அளவுகோள்களையும் இலங்கை பூர்த்தி செய்துள்ளதாகவும், அதே நேரத்தில் பெரும்பாலான கட்டமைப்பு அளவுகோள்கள் அடையப்பட்டுவிட்டதாகவும் அல்லது தாமதங்களுடன் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டது. எரிபொருள் மற்றும் மின்சார செலவு, மீட்பு விலை நிர்ணயத்தை மீட்டெடுப்பது தொடர்பான முந்தைய நடவடிக்கைகள் நிறைந்துவிட்டதாகவும் அந்த நிதியம் உறுதிப்படுத்தியது. இருப்பினும் புதிய வெளிநாட்டு கட்டண நிலுவைகளை தவிர்ப்பது மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிப்பதையோ அல்லது தீவிரப்படுத்துவதையோ தவிர்ப்பது போன்ற 2 தொடர்ச்சியான செயல்திறன் அளவுகோள்களை இலங்கை கடைபிடிக்க தவறிவிட்டதாக சர்வதேச நாணய நிதியம் கூறியது. முக்கியமாக உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் மத்திய கிழக்கு மோதலுடன் தொடர்புடைய எண்ணெய் விலை உயர்வு காரணமாக இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 2025 5% இருந்த நிலையில் 2026 3% குறையும் என்று சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. டித்வா புயலை தொடர்ந்து ஏற்பட்ட மீட்பு செலவினங்கள் உள்ளிட்ட பொருளாதார அதிர்வுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் 2026 நிதி தளர்வு பொருத்தமானது என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கின்றது. எனினும் 2027 முதல் இலங்கை தனது நிதி இலக்குகளை திரும்ப வேண்டுமென்றும் அது வலியுறுத்தியது. தொடர்ச்சியான வருவாய் திரட்டல், பொது நிதி மேலாண்மை சீர்திருத்தங்கள், மின்சாரத்துறை சீர்திருத்தங்கள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு முயற்சிகள் ஆகியவை நீண்டகால நிலைத்தன்மைக்கு இன்றியமையாதவை என்று துணை நிர்வாக பணிப்பாளர் கென்ஜி ஒகமுரா தெரிவித்துள்ளார். மேலும் முதலீடு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக அதிக நாணயமாற்று விகித நிகழ்வுத்தன்மை, வெளிநாட்டு கையிருப்பை மீண்டும் உருவாக்குதல் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை செயல்படுத்துதல் ஆகியவற்றின் அவசியத்தையும் சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. நெருக்கடிக்கு மேல் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள இந்த உலகில் மனிதர்களுக்கிடையில் நிலவ வேண்டிய பிணைப்பின் மகத்துவத்தை பற்றிய பரந்ததொரு முன்மாதிரியை ஹஜ் பெருநாள் வழங்குவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். உலகவாழ் முஸ்லிம்களால் இன்று கொண்டாடப்படும் புனித ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தியிலேயே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். தனிப்பட்ட அந்தஸ்துகளுக்கு அப்பாற்பட்டு உலகின் நாலா திசைகளிலிருந்தும் வருகை தரும் அனைத்து முஸ்லிம்களும் ஒன்றிணைந்து மத வழிபாடுகளை நிறைவேற்றும் இந்த சந்தர்ப்பமானது சமத்துவம் சகோதரத்துவம் குறித்த சிறந்த முன்மாதிரியை உலகுக்கு எடுத்துச் சொல்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய கிழக்கின் யுத்த சூழ்நிலை காரணமாக முழு உலகமும் எதிர்நோக்கியுள்ள கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் மக்கா நகருக்கு புனித யாத்திரை மேற்கொள்ளும் முஸ்லிம்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் தனது வாழ்நாளில் செய்த எல்லையற்ற தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகிறார்கள். சுயநலத்துக்கு பதிலாக பொதுநலம் மேலோங்கிய அமைதியும் ஒற்றுமையும் நிறைந்த ஒத்துணர்வுள்ள மனித சமூகத்தை கட்டியெழுப்புவதே தமது அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அந்த பயணத்தில் அமைதி சகோதரத்துவம் மற்றும் தியாகத்தை பிரதிபலிக்கும் ஹஜ் பெருநாளின் வழிகாட்டல்களை எமது வாழ்க்கைக்கு மென்மேலும் நெருக்கமாக்கிக் கொள்ளுமாறு அனைவரிடமும் கேட்டுக் கொள்வதாக ஜனாதிபதி தனது ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். குறுகிய வேறுபாடுகளை தவிர்த்து மற்றவர்கள் மீது கௌரவம் மற்றும் கருணையை வெளிப்படுத்தி அமைதி மற்றும் சகவாழ்வுமிக்க சமூகத்தை கட்டியெழுப்ப நாம் அனைவரும் உறுதிபூண வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். முஸ்லிம்களால் கொண்டாடப்படும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஹஜ் பெருநாளில் நாம் அனைவரும் எமக்கிடையிலான வேற்றுமைகளை கடந்து சகோதரத்துவம் மற்றும் சகவாழ்வை கடைபிடித்து ஒற்றுமையாக செயல்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்த வேண்டும். தியாகத்தையும் கருணையையும் மையமாக கொண்ட ஹஜ் பெருநாளின் செய்தியானது பலமான அமைதியான அதே நேரத்தில் சுபீட்சமான இலங்கையை கட்டியெழுப்பும் பயணத்துக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக அமைகின்றது. இந்த ஹஜ் பெருநாளானது உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அமைதி சுபீட்சம் ஆசீர்வாதம் நிறைந்த நன்னாளாக அமைய வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வழிகாட்டல்களை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவது ஹஜ் யாத்திரையின் உண்மையான அர்த்தத்தை நிறைவேற்றுவதாக அமையும் என்பதுடன் அதற்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தனது ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்தார். இன்று நாம் எதிர்நோக்கும் பல பிரச்சினைகளுக்கான காரணம் மனிதர்களுக்குள் ஒருவருக்கொருவர் ஏற்பட்டுள்ள அவநம்பிக்கையாகும். இதனால் சிதைந்து போயிருப்பது அமைதியாகும். இந்த தருணத்தில் உலகம் முழுவதும் தோன்றியுள்ள யுத்த சூழ்நிலைகள் நம் இதயங்களில் அமைதியையும் நம்பிக்கையையும் மேலும் மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதையே எமக்கு உணர்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் 50 மெகாவோட் காற்றாலை வேலை திட்டத்துக்கு தேவையான டர்பைன் துண்டுகள் கொழும்பு துறைமுகத்தினூடாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இது இலங்கையின் மேல் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறையில் மற்றொரு பாரிய மைல்கல்லாகும். இந்த வேலை திட்டத்தின் கீழ் ஒரு அலகு மின்சாரத்தை 0.465 அமெரிக்க டாலர் எனும் குறைந்த விலைக்கு பெற்றுக்கொள்ள இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. இது நாட்டின் மின் கட்டமைப்புக்கு வெளித்தரப்பிடமிருந்து குறைந்த விலையில் மின்சாரத்தை பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பமாக கருதப்படுகிறது. மத்திய அதிவேக வீதியின் மூன்றாம் கட்டம் நாளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கலகெதர பம்பர்கஹ சந்தியில் ஆரம்பமாக உள்ளது. மத்திய அதிவேக வீதியின் மூன்றாம் கட்டம் ரம்புக்கணியிலிருந்து கலகெதர வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன் நிர்மாணத்திற்காக தகுதி வாய்ந்த உள்ளூர் ஒப்பந்தக்காரர்களுக்கிடையில் போட்டித்தன்மை மிக்க விலை மனு கோரலூடாக அரசின் நிதியை பயன்படுத்தி 7 ஒப்பந்த பேக்கேஜின் கீழ் விலை மனு கோரல் முன்னெடுக்கப்பட்டது. அதில் கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளுக்கமைய இதற்கு அனுமதி அளிக்க அமைச்சரவை இணங்கியது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் பொதுகரையிலிருந்து ரம்புக்கணை வரையான வீதியின் நிர்மாணப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. அதற்கமைய ரம்புக்கணையிலிருந்து கலகெதர வரை அடுத்த கட்ட நிர்மாணப் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதன் கீழ் 19 கிலோமீட்டர் தூரம் உள்ள வீதி நிர்மாணிக்கப்பட உள்ளது. இதற்கு 112 பில்லியன் ரூபாய் செலவிடப்படுகிறது. இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெறவுள்ள நிலையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன ஆகியோரும் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனா். களுத்துறை தெற்கு பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் சந்தேக நபர்கள் பயணித்ததாக கருதப்படும் மேலும் ஒரு வாகனம் களுத்துறை மதுகம வீதியின் தொடங்குட பகுதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை களுத்துறை வெட்டுமகட பகுதியில் காரில் வந்த துப்பாக்கிதாரியொருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருந்தார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் களுத்துறை நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததுடன் தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். அதற்கமைய இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரிகள் வருகை தந்த கார் தபுவன நேபட பகுதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. தெபுவன நேபட தபால் நிலையத்துக்கு அருகில் வைத்து அந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். இவ்வாறானதொரு பின்னணியிலேயே இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் குறித்த வேனும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இரக்கக்குணமிக்க வைத்தியர்களை உருவாக்குவதற்கான புதியதோர் தோற்றத்தினை இலங்கை மருத்துவ கல்வியுடன் இணைக்க வேண்டும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சர் பிரதமரான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். இலங்கையின் மருத்துவ கல்வி பற்றிய தேசிய கொள்கையை உருவாக்குவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கும் நிபுணர் குழு முதன்முறையாக கூடியபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். இலங்கையின் மருத்துவ கல்வி தொடர்பான தேசிய கொள்கையை உருவாக்குவதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு உறுப்பினர்கள் 2026 மே 26 தேதி இசுரூபாய கல்வி அமைச்சு வளாகத்தில் கூடிய போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மருத்துவ கல்வியை பலப்படுத்துவதன் மூலோபாய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இலங்கையின் மருத்துவ கல்வி தொடர்பாக விரிவான தேசிய கொள்கையொன்றை உருவாக்குவதே இந்த குழுவின் நோக்கமாகும். இதன்போது இலங்கையின் மருத்துவ கல்வியில் அபிவிருத்தி செய்ய வேண்டிய துறைகளை இனங்காணுதல், தற்கால சவால்களுக்கு குறுகிய கால மற்றும் நிலையான தீர்வுகளை முன்மொழிதல் ஆகிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. மருத்துவ கல்வி மிகவும் உணர்வுபூர்வமான துறையாக இருப்பதால் இந்த குழுவினால் முன்வைக்கப்படும் பரிந்துரைகள் இலங்கையின் எதிர்காலத்தின் மீதும் மக்களின் நலன் மீதும் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என பிரதமர் தெரிவித்தார். எனவே இலங்கையின் மருத்துவ கல்வியை முன்னேற்றுவதற்கான பாடத்திட்ட புதுப்பித்தல், மதிப்பீட்டு செயல்முறை, மருத்துவ பயிற்சி, மருத்துவ ஆராய்ச்சி துறை, மருத்துவ பீடங்களின் கல்வி, கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளின் தேவைகள் ஆகிய விடயங்கள் குறித்த கொள்கைகளை வகுப்பதில் இந்த குழு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் தெரிவித்தார். மருத்துவ கல்வித்துறையில் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு பாடநெறிகள் தொடர்பில் மருத்துவ கல்வியை தேர்ந்தெடுக்கும் மாணவர்களுக்கு முன்கூட்டிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான செயல்முறையொன்றை அறிமுகப்படுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அஸ்வசம நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான மே மாத கொடுப்பனவுகளை நாளை வெள்ளிக்கிழமை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய அஸ்வசம முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களின் கீழ் தகுதி பெற்றுள்ள சுமார் 7 லட்சம் முதியவர்களுக்காக அரசாங்கத்தினால் 349,39,15,000 ரூபாய் நிதி இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளது. கட்டங்களின் அடிப்படையில் பயனாளிகளுக்கான நிதி ஒதுக்கீடானது முதலாம் கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட 6,25,128 முதியோர் பயனாளிகளுக்காக 312,56,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட 73,663 முதியவர்களுக்காக 36,83,13,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கின் கன்னிவெடிகளை அகற்றுவதற்கு ஜப்பான் 400 மில்லியன் ரூபாய்களை வழங்கியுள்ளது. யுத்த மோதல்களினால் பாதிக்கப்பட்ட மக்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் சமூக பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் ஜப்பான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கண்ணிவெடிகளை அகற்றும் மனிதாபிமான நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு ஜப்பான் அரசாங்கம் 400 மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் அண்மையில் கைச்சாத்திடப்பட்டது. இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அக்கியோ இசமோட்டா மற்றும் கண்ணிவெடி அகற்றல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அரசு சார்பற்ற 3 அமைப்புகளின் பிரதானிகள் இதில் கையெழுத்திட்டனர். இதனூடாக 400,000 சதுர மீட்டருக்கும் அதிக நிலப்பகுதியில் கண்ணிவெடி அகற்றல் இடம்பெறவுள்ளது. 2022 முதல் கண்ணிவெடி அகற்றுவதற்கு ஜப்பான் வழங்கிய முழு உதவித்தொகை 49 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்கா ஈரான் ராணுவ தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து அதற்கு பதில் அளிக்கும் வகையில் தாமும் தமது வலயத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களை இலக்கு வைப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதேவேளை தற்போதைய புதிய மோதல் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலையும் அதிகரித்துள்ளது. ஈரான் மூலோபாய துறைமுக நகரான பண்டா அபாஸில் உள்ள ராணுவ தலைமையகத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதலை நடத்தியது. கடந்த 3 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட 2வது மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும். ஹோமுஸ் ஜலசந்திக்கு மேலாக ஈரானின் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்கா தெரிவிக்கின்றது. ஹோமுஸ் ஜலசந்தியுடான போக்குவரத்து தடைப்பட்டமை காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்வு அதிக விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. 3 மாத கால யுத்தத்தை நிறைவு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சுய பாதுகாப்புக்காக இந்த தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது எவ்வித எதிரி செயல்பாட்டுக்கும் பதிலளிக்கப் போவது. இந்த தாக்குதல் எவ்வித எதிரி செயல்பாட்டுக்குமானது அல்ல எனவும் சில மணி நேரங்களுக்கு அமெரிக்க முகாம் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் ஈரான் தெரிவித்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: ஆண்டுக்கான IPL தொடரின் முதலாவது வெளியேற்றல் சுற்றுப் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெளியேறியுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் போட்டியில் 47 ஓட்டங்களினால் வெற்றி பெற்று தொடர்ந்தும் 2வது வெளியேற்றல் சுற்றுப் போட்டிக்கான தகுதியை பெற்றுள்ளது. நேற்றைய தினம் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. அதன் அடிப்படையில் முதலில் துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 243 ஓட்டங்களை குவித்தது. வைபவ் சூரியவம்சி 29 பந்துகளில் 97 ஓட்டங்களை அதிரடியாக பெற்று மயிரிழையில் சாதனை மிகுந்த சதத்துக்கான வாய்ப்பை இழந்தார். அவரது துடுப்பாட்டத்தில் 12-6 ஓட்டங்கள் பெறப்பட்டன. IPL போட்டிகளில் அதிக 6 ஓட்டங்களை பெற்றுள்ள வீரரான 15 வயதேயான சூரியவம்சி மாறியுள்ளமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 244 எனும் கடினமான வெற்றிலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 19.2 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 196 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. போட்டி ஆட்ட நாயகனாக வைபவ் சூரியவம்சி தெரிவு செய்யப்பட்டார். நாளைய தினம் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கிடையிலான போட்டி நடைபெறவுள்ளது.
0: தலைப்புச் செய்திகள்.
1: பொருளாதாரம் வலுவாக உள்ளது. சரியான பாதையில் இலங்கை பயணிக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 695 மில்லியன் டாலர் விடுவிப்பு. இலங்கை வாழ் முஸ்லிம்கள் இன்று புனித ஹஜ் பெருநாள் கொண்டாட்டத்தில். மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்துக்கு தேவையான டர்பைன் துண்டுகள் நாட்டுக்கு. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 3 கட்ட பணிகள் நாளை ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். களுத்துறை கொலை, துப்பாக்கிதாரி பயணித்த வாகனம் கண்டுபிடிப்பு. அமெரிக்க தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கடுமையாக இருக்கும், ஈரான் எச்சரிக்கை. IPL மகுடத்தை நோக்கி சூரியவம்சியின் துடுப்பாட்ட உதவியுடன் முன்னோக்கி ராஜஸ்தான் ராயல்ஸ். இத்துடன் வசந்தம் FM-இன் இரவு நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்தி நாளை காலை 9 ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert.
2: தான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய விருது யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. நிமிர்ந்த நடை.

நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத கோடிபதி லத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்று நாள் சீட்டிலக்கப்பட்ட அத கோடிபதி லத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 10, 50, 63, 69. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 10, 50, 63, 69. 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 80,93,320 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,38,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப்பிரி ஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் 910th சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எய்ச் வெற்றி இலக்கங்கள் 0, 6, 2, 4.

3-6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து H, வெற்றி இலக்கங்கள் 0-6-2-4-3-6. நேற்று நாளில் மொத்தமாக 3,33,58,500 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று நாளில் சூப்பர் பரிசு 2,95,00,000 வழங்கப்பட்டிருக்கிறது, வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்து ஜாக்பாட் பரிசாக 2 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட ஜயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து H, வெற்றி இலக்கங்கள் 2-4-3-6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து H, வெற்றி இலக்கங்கள் 2-4-3-6. 250,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 24 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 59,57,760 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக துலாம் ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2-38-41-49. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 4,888 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக துலாம் ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2-38-41-49. 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,72,82,840 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 59,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் பால் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,176 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 36-52-55-77. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 36-52-55-77. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 4-3-5-3-7. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 4-3-5-3-7. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 70,640 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,91,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சனிதளத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து என், வெற்றி இலக்கங்கள் 20-24-31-33. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து என், வெற்றி இலக்கங்கள் 20-24-31-33. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 2-0-8-5-2. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 2-0-8-5-2. நேற்று நாளில் மொத்தமாக 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 91,36,360 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,23,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கப்ரிக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,352 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே, சூப்பர் இலக்கம் 23, வெற்றி இலக்கங்கள் 6-21-44-61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே, சூப்பர் இலக்கம் 23, வெற்றி இலக்கங்கள் 6-21-44-61. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,25,32,920 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 27,85,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 1,006 சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் 4-17-45. 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 37,8,600 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: வசந்தம் எஃப்எம்மின் ஹஜ் பெருநாள் தொடர் செய் வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் 7:40 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. ரைட், நிறைய சொந்தங்கள் வாழ்த்துக்களை பயந்து கொள்றதுக்காக எங்களை பக்கம் வந்துட்டே இருக்கிறாங்க. இப்ப ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யாரு? விளங்கல. விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்? சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கையெல்லாம்? சூப்பர். அப்புறம் சொல்லுங்க, இன்றைய தினம் ஹஜ்ஜி பெருநாளுக்கு ஏதாவது விசேஷங்கள் உண்டா? அடடா, நீ வந்த ரசிகர்களையே உங்களுக்கு மட்டும்தான் பிரியாணி கிடைச்சிருக்க மாட்டேன். எல்லாருமே அழுதுட்டு தான் போறாங்க, யாருமே எனக்கு தரல அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அப்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணீங்க. ஓகே ஓகே. அப்புறம் யாருக்காக எல்லாம் பாடல் கேட்க
1: போறீங்க?
0: ரொம்ப நன்றி, தொடர்ச்சியாக இணைந்திருங்க. நல்ல பாடல்கள் வரும். சரியா? ஓகே, நன்றி, வணக்கம்.

0: வசந்தம் எஃப்எம்மின் ஹஜ் பெருநாள் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நீங்களும் உங்கள் வாழ்த்துக்களை தொடர்ச்சியாக எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். கால் பண்ணுங்க 011-2-775-0-0-1 அப்படி இல்லாடி 011-2-775-1-1-1 கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேச முடியும். உங்கள் வாழ்த்துக்களையும் உங்கள் நண்பர்களுக்கு வாழ்த்துக்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும். இப்ப எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரே? கோபு, எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: செஞ்சிட்டு வீட்லயா? வேலையா? சூப்பர் சூப்பர். அப்புறம் இன்றைய தினம் ஹஜ் பெருநாளுக்கு ஏதாவது விசேஷங்கள் உங்களுக்கு?
1: என்ன
0: என்ன செய்யறது, என்ன கண்ணாடியிலேயே பார்த்த மாதிரி இருக்கு. சரி ஓகே, யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
1: வசந்தம் கேட்கும் அழைத்து சொன்னவர்களுக்காகவும் எமது தோட்ட பொது மக்கள் அனைவருக்காகவும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. சூப்பர். ஃபேஸ்புக்லேயும் நிறைய சொந்தங்கள் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களையும் நிகழ்ச்சியின் பகமாக இணைத்துக் கொள்வோம் ஒரு கொஞ்ச நேரத்தில். இப்போ இன்னொரு வேற லெவலான பாடல் வருது, கேளுங்க, என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. 9 மணி வரைக்கும்

வசந்தம் எஃப்எம் ஹஜ் பெருநாள் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கிறீங்க. நேரம் இப்போது 8:20 ஆகி கொண்டிருக்கிறது. நிறைய சொந்தங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுக்காக பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறீங்க. எல்லாத்தையும் நிகழ்ச்சியின் பக்கமாக நினைத்துக் கொள்ளலாம். கமெண்ட் மூலமாக நிறைய சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கங்கள் சிவானா, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லி மோதிரையிலிருந்து தர்ஷினி இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி கேட்டுருக்கிறதாக ரொம்ப நன்றி தர்ஷினி. அது மாதிரி ஹாய் வணக்கம், நானும் வசந்தத்தோடு தான் நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள். என்னையும் மன்னித்துக் கொள்ளுங்க, இனிமையான பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி தொண்டமனாறு செல்வசன்னிதி சுதன் வந்திருக்கார் நிகழ்ச்சி கேட்டுருக்கிறதாக. இதமான இரவு வணக்கம், நல்லதம்பி வீதி ஏறாவூர் 5 யுவேந்திரன் யுவன் நிகழ்ச்சி கேட்கறதாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. இந்த கலை அரசு வந்திருக்காங்க இனிய வாழ்த்துக்களோடு. அது மாதிரி ஹாய் சிவா, அன்பான இரவு பொழுது வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் பண்டர்வள வினோதன் வினோ. இன்று ஹஜ் பெருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நிஷா மாவனிலிருந்து நிகழ்ச்சி கேட்கறதாக சொல்லியிருக்காங்க. அன்பான இனிய மாலை பொழுது வணக்கம் தம்பி, அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள். பலாங்குடையிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா, ரொம்ப நன்றி. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வந்திருக்காங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக இனிய மாணவ சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பூபாலரத்னம் இதயரத்னம் வந்திருக்காங்க. இனிய மாலை பொழுது வணக்கம் சகோதரா, இன்று ஹஜ் பெருநாளை கொண்டாடும் வசந்தம் மாலை சொந்தங்கள் யாவருக்கும் இனிமையான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. ரொசல்ல குசலராஜா வந்திருக்காங்க இனிய மாலை வணக்கங்களோட. கர்லுனா ஹரி நிகழ்ச்சி கேட்கறதாக சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றி. அது மாதிரி அப்கோட் தினேஷ் வந்திருக்காங்க சாமிமலை சிங்காரவத்தியில இருந்து. இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் ஹஜ் பெருநாள் நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றி. இப்போ என்ன ஒரு சொந்தம் கால் பண்ணாங்க, அதுக்கு இடையில கட்டாயிடு. சரி ஓகே பரவாயில்ல. தொடர்ச்சியாக நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. 9 ஹஜ் பெருநாள் தொடர்ச்சியை வாழ்த்து, சூப்பரான பாடல்கள், உங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான். இந்த கொஞ்ச நேரமும் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்க முடியும். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான பாடல் என்ஜாய் பண்ணுங்க. 9 வரைக்கும்

0: வசந்தத்தின் ஹஜ் பெருநாள் தொடர்சை வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் 8:31 ஆகிக்கொண்டிருக்கிறது. ரைட், இப்ப எங்களோட பேசுறதுக்காக வணக்கம். வணக்கம். யாரு? ஹரிஹரன். நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு இனிய ஹஜ் பெருநாள் நாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கை? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நீங்க
0: அப்புறம் யாரெல்லாம் இருந்து நிகழ்ச்சி கேட்டு
1: இருக்கீங்க?
0: நல்ல சத்தமா போட்டுருக்கீங்க. கவனம் வந்து பிடிச்சு கிடிச்சிட்டு
1: போயிட்டு
0: போறேன். பாட்டு
1: கேட்போம்.
0: என்ன பாட்டு கேளுங்க, நான் அடுத்தடுத்த பாட்டை தாரு. திருப்பி வைக்காதயா? சரி ஓகே, கட்டாயம் நீங்க தொடர்ந்து கேளுங்க. சரியா?
1: சரிங்க.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க.

ஹே நீ ரொம்ப அழகா இருக்க இத்திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டீங்க. வசந்தத்தின் ஹஜ் பெருநாள் தொடர் செய்ய வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. ரைட், நேரம் 8:43 ஆகி கொண்டிருக்கிறது. இப்போ நிறைய வசந்தங்கள் எங்கள பக்கமாக வந்திருக்காங்க, அவங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுக்காக அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் தொடர்ச்சியாக எங்களுக்கு கால் பண்ணி உங்கள் வாழ்த்துக்களை சொல்ல முடியும். 0101-7175-0001 அப்படி இல்லாட்டி 0101-7175-111 கால் பண்ணி அப்படின்னு சொன்னால் எங்களோட பேச முடியும். அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, போஸ்ட் போட்டிருக்கோம், அதை கீழே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட கமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய நீங்கள் வாழ்த்துக்களையும் எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் பயந்து கொள்றதுக்காக காத்துட்டே இருக்கோம். இன்னொரு 15 கிட்ட தான் இருக்கிறது எங்களுடைய இந்த பசந்த எக்ஸ்பிரஸின் ஹஜ் பெருநாள் வாழ்த்து நிகழ்ச்சி முடிகிறதுக்காக. ஸோ அதுக்கு முதல்ல ஓடோடி வந்துருங்க, இன்னும் நிறைய சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வச்சுட்டே இருக்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இப்போ எங்களோட பேசுறதுக்காக வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, சரி ஓகே, ஒன் லைனில் தான் இருக்காரு, ஆனால் பேசுகிறது இல்லை, கேட்குறதுல போல இருக்குது. சரி ஓகே, பரவாயில்ல. மறுபடியும் முயற்சிங்க, கால் பண்ண முடிய நம்பரை ஆல்ரெடி சொல்லிதான் மறுபடியும் இருக்கா சொல்கிறேன். 0101-7175-0001 அப்படி இல்லாட்டி 0101-7175-111 கால் பண்ணி அப்படின்னாலும் பேச முடியும். ரைட், இப்போ ஃபேஸ்புக் பக்கம் வந்திருக்கக்கூடிய சொந்தங்கள் எடுத்துக் கொள்ளலாம். ராதா கிருஷ்ணன் எழுந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறதாக இனிமையான வணக்கங்கள். நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறோம். அனைத்து இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இனிமையான ஹஜ் திருநாள் நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. ஹாய், வணக்கம் சிவா. என்ன இன்றைய தினம் தனியாக வந்திருக்கிறீங்க, என்ன செய்யறது, அப்படியும் சில நாட்கள் வரத்தானே செய்யும். சரி ஓகே, ரவீந்திரன் கீர்த்தனன் தான் இந்த கேள்வி எங்கிட்ட கேட்டிருந்தார், ரொம்ப நன்றி. அது மாதிரி இனிமையான வணக்கங்கள் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரொம்ப நன்றி. அது மாதிரி தியாகு சுப்பிரமணியம், திலக்ஷி கணேசமூர்த்தி நிகழ்ச்சி கேட்கறதாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சுஜா பத்மநாதன் வந்திருக்காங்க இனிமையான வணக்கங்களோடு. அதே மாதிரி ஜனுஷா ஜெகதீஸ்வரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக இணைந்திருங்க, 9 வரைக்கும் உங்களுக்காக நல்ல பாடல்களை தொடர்ச்சியாக நான் தந்துட்டே இருப்பேன். அடுத்ததாக இன்னொரு சூப்பரான ஒரு பாடல் என்ஜாய் பண்ணுங்க, கேளுங்க.

சூப்பரான ஒரு பாடல். அடுத்ததாக ஒழிக்கிருக்கும் பாடலோடு நானும் அப்படியே கடையை சாத்திட்டு கிளம்ப போகின்றேன். இவள் நேரம் இணைந்து ரசித்து மகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்தும் அச்சு பெருநாள் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சியோடு கலையத்தில் டெலுக்ஷன் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் சிவலட்சுமண் ஓங்காரமூர்த்தி. வணக்கம் நேர்களே, தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்கள்.

நன்றி சிவா இனிமையான பாடலோடு நிகழ்ச்சியில் இருந்து விடுபெற்ற சிவாக்கு மீண்டும் ஒரு நன்றி. ஒளித்து இந்த பாடல் இருந்து சங்கமம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் குமார் இசையில் இனிமையான பாடல். நேரம் சரியாகிறது 9:01.

காஜலி வசந்ததின் அஜ்பானால் தொலைசை வாழ்த்து தியாக திருநாள் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கின்றோம். ஒளித்தோ இந்த பாடலது வித்யாசாகர் இசையில் ஆதி திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல். அதற்கு முன்பாக நாங்கள் கூட சந்தோஷமான வாழ்த்துக்களை எங்களுடைய நேர் சொந்தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளலாம். அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தோ. இந்த அஜ்பானால் நல்வாழ்த்துக்களை எங்களுடைய வசந்தம் சார்பாக மற்றும் என்னுடைய சார்பாக சந்தோஷமான வாழ்த்துக்களை எங்களுடைய நிகழ்ச்சிகள் நாடும் தெரிவித்துக் கொண்டோ. இந்த வருடம் போல ஒவ்வொரு வருஷமே நீங்க எல்லாருமே எங்களுடைய நேர் சொந்தங்களாகிய நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமான வாழ்த்துக்களை இனி வரப்போற எல்லா பிறனாலுமே எங்களுடைய வசந்தத்தோடு நீங்க எல்லாருமே சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது முபாரக். சந்தோஷமான வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஃபெஸ்டிவல் உங்க கூட சேர்ந்து நாடும் இந்த ஜெயினில வந்து நானும் அப்படியே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம் எங்களுடைய அச் பிறநாள் தொடர்சை வாழ்த்து நிகழ்ச்சியோடு. ஏற்படுத்தலாம் இந்த பெருநாள் இந்த தொடர்சை வாழ்த்து நிகழ்ச்சியோடு உங்களுடைய பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவையும் நாடும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க காத்துக்கொண்டு இருக்கின்றேன். தொடர்ச்சியாக நீங்களும் இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா எங்களுடைய பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாவில் நீங்கள் போடக்கூடிய அத்தனை கமெண்ட்டையுமே அப்பப்போ டான் டான் ரீட் பண்ண நாடும் ஸ்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு நீங்களும் எடுத்துக் கொள்ளலாம். தற்போது இனிமையான பாடல் ஒழிக்கும் இந்த பாடல். இந்த பாடல் நீ வேணுண்டா செல்லும் வேணும் திரும்ப தீனாவின் இசையில் பா விஜயனுடைய இனிமையான வரிகளில்

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: பேரோட சேர்த்து அப்படி ரக்குவானி ரஞ்சன் சூப்பரா இருக்கு. ரஞ்சன் சொல்லுங்க. அப்புறம்
1: எனக்கு வந்து நிகழ்ச்சி அனைத்தும் சூப்பரா சுத்திரியா இருக்கு,
0: ரொம்ப சந்தோஷம்.
1: மற்றும் எங்கள் முஸ்லிம் அனைத்து பெருநாள் வாழ்த்துக்கள். சொல்லுங்க
0: சொல்லுங்க, தாராளமா சொல்லலாம். நீங்க
1: அப்பா ரஞ்சன், அண்ணா யுகே, அக்கா இந்துஜா, தங்கை திங்கோல வந்து படிக்கிறா மந்துலி, சித்தி சசி அம்மா, நீ கண்ணா பிள்ளை இருக்காங்க, அக்கா வந்து கண்ணா பிள்ளை,
0: பகுதி வீட்டாக்கள், எதிர் வீட்டாக்கள், ஊர்ல உள்ளவங்க, ஊர் தலைவர், கோயில் தலைவர், எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமான வாழ்த்துக்களை நாங்களும் தெரிவித்துக்
1: கொள்கின்றோம்.
0: முடிஞ்சுட்டா
1: அம்மா இருக்கிறாங்க, அமராவதி, சந்திகா, தம்பி ராஜா,
0: அனைவரும் கட்டாயம்
1: நன்றி.
0: தொடர்ச்சியாக ஏற்படுத்தலாம் இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியோடு கேட்கலாம். இன்னும் இனிமையான பாடல், இந்த பாடல் எல்லாருக்குமே பிடிக்கும், கேட்கலாமா?

0: காற்றலை வசந்ததின் அஜ் பிறந்தால் தொடர்ச்சி வாழ்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9:38.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: காற்றலை வசந்தத்தின் நச்சுப்பதனால் தொடர்ச்சி வாழ்த்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்த்து அப்படின்னு சொன்னால எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான நாள். இந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாள், முக்கியமான நாள். இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட்றதா இருக்கலாம், ஃபேமிலியோடு சேர்ந்து ஃபன் பண்ணுறது. இந்த நாளில் வந்து எங்கே இருந்தாலுமே எங்களுடைய அன்பான சொந்தங்கள் எல்லாருமே ஒன்று கூடி வீட்டில் எல்லாருமே அண்ணா தம்பி தங்கச்சி மற்றும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க பக்கத்து வீடு அந்த வீடு இந்த வீடு எல்லாமே சேர்ந்து ஃபேமிலியை சந்தோஷமாக ஃபன் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் இனிமையான பாடல்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே டியூன் பண்ணுங்க 102.6 102.8. திஸ் இஸ் வசந்தமே ஃபம். ஐடோக்கு எப்படியே வீசிட்டு இருக்காங்க அடுத்து ஒரு காலர் போடுறியா அப்படின்றது தான் உங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது. ஐடோக்கே அழைப்பினுடாக உடைய சொந்தம் அன்பான வணக்கம்.
1: ஹாய் வணக்கம் அண்ணா.
0: ஹாய் அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மஸ்கிலே ரமேஷ் அண்ணா.
0: மஸ்கிலே ரமேஷ், வணக்கம் ரமேஷ். எப்படி இருக்கீங்க ரமேஷ்?
1: நல்லா இருக்கமாண்ணா. அனைவருக்கும் இனிய பெருநாள் வாழ்த்துக்கள் அண்ணா.
0: பெருநாள் வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னு சொல்லி தெரியல. அப்படியா?
1: இல்ல இல்ல, பிள்ளையா சொல்லிட்டோம்ண்ணா.
0: பிள்ளையா சொல்லிட்டு அதுக்கு நம்ம சொல்லாமலே வச்சலாம் இல்லையா? ஹெட் மொபைல் இருக்கா? சரி ஓகே ரமேஷ் சொல்லுங்க. அப்புறம் ரமேஷ் உங்களுக்கு உங்களோட ரிலேஷன் அதான் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் வந்து உங்களுக்கு இந்த வட்டலாபம் அப்படி சில விஷயங்கள்லாம் தருவாங்களா தந்தாங்களா?
1: எனக்கு பிரியாணி கிடைச்சு. நான் பிரியாணி கிடைச்சு. நியா இருந்தாரு.
0: நியா தந்தாரா?
1: அப்படியே சொல்லி அண்ணாக்கு ஒரு பார்சல் அப்படியே பேக் பண்ண சொன்னீங்கன்னா ஓகே ஓகேவா?
0: கண்டிப்பா சொல்லி வந்துகிட்டே இருக்கு பாருங்க. சொல்லு சொல்லு அங்க நீங்க அனுப்பும் போது இங்க யாரி அது வந்து சாப்பிட முடியாத மாதிரி தான் வறுமை ஒழிய சாப்பிடுறோமா வராது வாய்ப்பு இல்ல ராஜா அது எனக்கு பாடம் தருவீங்களா? என்ன பாடல் உங்களுக்கு? இல்லாத பாடலா? காதலியானே வருகின்றதேமோ. காதலியானே வருகின்றதேமோ அப்படியா? அந்த பாட்டா அவங்க இருக்காங்க எப்ப மழை போந்து மஸ்தே நம்மளுக்கு வந்து மசந்த இருக்காங்க எப்ப போனா வீட்டுல இருக்காங்க அப்பா சந்திரகாந்தன் அம்மா மீனாம்பாள் காயத்ரி தம்ப ஓகே தங்க, அனைத்து சந்தங்களையும் எடுத்துக்கொண்டு இனிமையா பாடல் கேட்கலாம். நன்றி. ரைட், ஓகே, தொடர்ச்சியாக இனிமையான பாடல் கேட்கலாம். ஒழுக்கம் இந்த பாடல், அவர் விரும்பி கேட்ட இனிமையான பாடல்.

0: வெல்கம் பேக் அவர் ஷோ வசந்தத்தின் நாச்சு பிறநாள் தொடர்ச்சி வாழ்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோட நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் கூட நிகழ்ச்சியுடைய இரண்டாவது மணித்தியாளத்தில் அப்படியே காலை எடுத்து வைத்து நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த மணித்தியாளத்தில் கூட இனிமையான பாடல்களை நீங்களும் கேட்கலாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7175-0301 அல்லது 0112-7175-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அதற்கான ஒரு ஆப்ஷன் தான். நாங்க எல்லாருமே எப்ப பார்த்தாலுமே இந்த சோசியல் மீடியாவே கெதுன்னு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அதற்கான ஒரு ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மற்றும் எங்களுடைய இன்ஸ்டாகிராமும் உங்களுக்காக அவைலபிளா இருக்கு. டான் ஒரு மெசேஜ் அப்படியே தட்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னா அது அப்படியே நிகழ்ச்சியோட டியூன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு போக ஸ்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நலப்பினுடைய சந்தம் அன்பான வணக்கம். ஹாய், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன பாடல்
1: என்ன
0: பாடல்?
1: அன்பேவா?
0: ஏங்க எனக்கு ஒழித்து இந்த பாடல் நெஞ்சே நெஞ்சே பாடல் அன்பே அன்பே எல்லாம் இல்ல கடைசி ஈ இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ரெண்டையும் அப்படியே ஜாயின்
1: பண்றீங்களா?
0: சொல்லுங்க, ஒழிக்க வைக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம். உங்களுடைய மனதுக்கு பிடித்த பாடல்கள் நிகழ்ச்சியோடு கேட்கலாம்.

0: தொடர்ச்சியாக நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்கவலி தொலைபேசி இலக்கு 0312 7750301 7751 நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினூடாக ஒரு அன்பான நேயர் சொந்தம் அன்பான வணக்கம். ஹாய் அன்பான் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? தம்புள்ளி ரகுமா. ரகுமா எப்படி இருக்கீங்க? நானும் ரகுமா போல சுகமா இருக்கின்றேன். அப்புறம் சொல்லுங்க ரகுமா, சாப்பிட்டீங்களா? ரகுமா, இன்றைய நாள் ஃபெஸ்டிவல் இல்லையா ரகுமா? பார்த்தீங்க, இன்றைய நாள் ஃபெஸ்டிவல் தானே? மருந்தே போயிட்டு பாத்தீங்களா? உங்களுக்கும் சந்தோஷமான அஷ்பிர நாள் நல் வாழ்த்துக்கள். ரைட், ஓகே. வீட்டுல செஞ்ச அந்த பழைய பிரியாணி எல்லாம் பார்சல் கட்டி இந்த பக்கமா அனுப்பி விடுங்க, ஓகேவா? ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் ஒழுக்கம் பாடலையும் யாருக்காக நாங்களும் கேட்கலாம்.
1: என்ன
0: பாடல்? வசீகரா படத்துல வசீகரா என்ற பாடலா? ரெண்டு லைன் பாட மாட்டீங்களா?
1: மகள்ள சின்னது பேசணுமா?
0: கொடுங்க, பேசலாம். ஹாய் குட்டி பாப்பா, யார் பேசுறீங்க?
2: ஆதிகா.
0: ஆதிகா பேசுறீங்களா? ஹாய் ஆதிகா, எப்படி இருக்கீங்க ஆதிகா? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கும் சந்தோஷமான அஜ்பே நாள் வாழ்த்துக்கள். ஓகேம்மா, நன்றி. ரொம்ப சூப்பரா பேசியிருந்தாங்க. தொடர்ச்சியாக அனைத்து நேர் சந்தங்களையும் எடுத்துக்கொண்டு இனிமையான பாடலில் கேட்கலாம். காற்றலை வசந்தத்தின் அஷ்பிர நாள் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சியோடு இனிமையான பாடல் கேட்கலாம். இப்போ இன்னும் ஒரு இனிமையான பாடல் எங்களுடைய ஒழுக்கம். இந்த பாடல் கூட தனுஷினுடைய ஒரு திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல்.

0: ராஜலி வசந்ததின் அச்சு பிறநாள் தொடர்ச்சி வாழ்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:36 நிமிடமாக கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இனிமையான பாடல்கள் மற்றும் எங்களுடைய பிறநாள் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சியோடு நீங்கள் மணிந்து கொள்ளலாம். மலைக்கமணி தொலைபேசி இலக்கம் 0712-7750-1 அல்லது 0712-7750-1 நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது நிகழ்ச்சியோடாக பேசுவதற்கு அன்பான நேய சொந்தம் அன்பான வணக்கம்.
1: வணக்கம்,
0: ஹாய், வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மோஸ்ட்லி பிடிக்கும். தீனாவினுடைய இசையில் திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல்.

0: விஜய் பிரகாஷ் மற்றும் சின்மயி சுவி பாடி இனிமையான பாடல். இந்த பாடல் கேட்கும்போது அவ்வளவு ஒரு ஃபீல், இந்த ஒரு காதல் ஃபீல்லாம் இல்லை, தப்பாக யோசிக்க வேணாம். இனிமையான ஒரு நல்ல பாடல். மியூசிக் மற்றும் லிரிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. காக்கியோட லிரிக்ஸ் வந்து வேற லெவல், அதோட சேர்த்து அந்த மியூசிக் வேற லெவலில் சூப்பரான பாடல். தொடர்ச்சியாக இனிமையான பாடல்களை காற்றலை வசந்தத்தின் நாஜ் பிறந்தால் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சியோடு நீங்களும் கேட்கலாம். அலைக்கமணி தொலைபேசி இருக்கும் 0312 7 5 0 0 1 அல்லது 0 3 2 7 5 1 1 1 நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினோட சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? சுபா, எந்த இடம் சுபா? உங்களுடைய அழைப்பத்தில் விழாமல் இருக்கின்றது அழைப்பினோட முறையே சொந்தம் அன்பான வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வாழ்த்துக்களை வசந்தம் சார்பாக நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: நன்றி
0: சார். உங்களுக்கும் எங்களுடைய

ஜெயலி வசனத்தின் நச்சுப்பதனால் தொடரிசை வாழ்த்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். மென்மையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாகிறது 11 மணி.

0: காற்றலை வசந்தத்தின் நச்சு பிறந்தால் தொடர்ந்து செய்வாள் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் ஒழித்தோ இந்த பாடல் சரவணன் நெருக்க பயமே திரைப்படத்துக்காக டிமாரின் இசையில் இனிமையான பாடல். டிமாரின் இசையில் வரக்கூடிய எல்லா பாடலுமே மோஸ்ட்லி ரொம்ப ஒரு இசை வந்து வேற லெவல், ஒரு அழகான ஒரு கிளாசிக்கான ஒரு விஷயமா இருக்கும். தொடர்ச்சியாக இனிமையான பாடல்களோட நிகழ்ச்சி நகர காத்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் வலிப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்கமணி தொலைபேசி இலக்கம் 0112 ஏழைகள் 5003 அல்லது 0112 ஏழைகள் 5111 நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். ஐரோக்கிய நிகழ்ச்சியோடு இப்ப பேசுவதற்காக அன்பானே சொந்தம் அன்பான வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்கம்மா? பாடல்கள் ஆஷாக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கூடிய எங்களுடைய இன்றைய நாள் அஜிபா நாள் கொண்டாடக்கூடிய சொந்தங்களுக்கு சந்தோஷமான வாழ்த்துக்களை சொல்லலாமா?
1: என்னுடைய
0: கவிதை சொல்லணுமா? ஓகே சொல்லுங்க.
1: நேசித்த இதயத்தையும் சுவாசித்த உயிரையும் ஒரு நாளும் மறக்க முடியாது, மறந்தால் அது மரணமாகத்தான் இருக்கும்.
0: வாய்ப்பு இல்லனா இனிமையான கவிதை ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்? ரொம்ப நன்றி. அனைத்து சொந்தங்களையும் எடுத்துக்கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி. தொடர்ச்சியாக நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். இன்னும் ஒரு இனிமையான பாடல்.

ராஜாலி வசந்தத்தின் நச்சு பிறநாள் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது மலத்தியாளத்தில் நகலும் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்களும் மலப்பினை ஏற்படுத்தலாம். அலைக்கவணி தொலைபேசியிலும் 0712-77-5-0-1-1-2 நீங்கள் மலப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது எங்களுடைய ஃபேஸ்புக் சந்தங்களை இணைத்துக் கொண்டு பயணிக்கலாம். ஹாய் அன்பான வணக்கம் நிலு, நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல்கள் மற்றும் நிகழ்ச்சியுடைய சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் என்று சொல்லி நிவேதி லலித் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. கந்தலாயிலிருந்து சைசல் முகமது அன்பான வணக்கம் அச்சு பிறநாள் நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்காங்க. மற்றும் வெள்ளம்பேட்டை சுஜி அன்பான வணக்கம் என்று சொல்லி இனிமையான வணக்கம் சகோ என்று போன சிவன் மங்கை காசி கொஸ்தான கிருஷ்ணகாந்தி இனிமையான வணக்கம் இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் அச்சுப்பதனால் நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்காங்க. மஹ்ரூப் நகர் நசூர் ஹெட் முபாரக் என்று சொல்லி சந்தோஷமான வாழ்த்துக்கள் உங்களுக்கும். கண்காணி சொல்லி மெல்டன் அன்பான வணக்கம் சொல்லி மற்றும் வினோதன் வினோலதா கிஷாந்தன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பண்டாரவளையிலிருந்து பொதுவில் இருந்து பாடகர் சியா அன்பான வணக்கம் சொல்லி நண்பர்கள் ஷோடு என்று சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் சியா.

அனைவருக்கும் வாஜ்பாய் நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்காங்க. ரமேஷ் கான் ஜெயசீலன் பணிபுரம் மணிகண்டன் மற்றும் நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி செல்வதுரை நந்தகுமாரன் பண வணக்கம் சொல்லியிருக்காங்க. இனிமையான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு என்று தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் குட் டே எல்லாருக்கும் வாஜ்பாய் நாள் வாழ்த்துக்கள். சவ்லினா ஃபுட் செல்வா நாரம்பிரி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் மற்றும் கொழும்பு 15 தர்ஜினி குணசேகரன் ஹாய் அன்பான வணக்கம் டிலுக்ஷன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பெரிய நிலாவணி கிருஷ்ணா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அஜ்பல் நாள் நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி சிங்கர விதை டி கே தினேஷ் அன்பான வணக்கம் சொல்லி ஹாய் அண்ணா தினைகளை இழுக்கத்தனை உதயா நாளைக்கு 30வது பிறந்த தினத்தை கொண்டாடும் அண்ணா அருணுக்கு சந்தோஷமான பாடல் ஒன்றும் சந்தோஷமான வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க என்று சொல்லியிருக்காங்க. சந்தோஷமான வாழ்த்துக்கள் அருணுக்கு நாங்களும் வசந்தம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க எப்பவுமே லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி ஹாய் அன்பான வணக்கம் டிலுக்ஷன் இன்று இனிமையான அஜிபா நாளை கொண்டாடக்கூடிய அனைத்து சங்கங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஹித் முபாரக் என்று கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. இனிமையான வணக்கம் என்று பசரியுடைய பாலச்சந்திரன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்கும் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு இனிமையான பாடல்

பார்க்காத என்ன பார்க்காதவன் இனிமையான பாடல் நெய்மாலின் இசையில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல் நேரம் சரியாக இரவு 11:34 நிமிடம்.

காற்றிலே வசந்தத்தின் நட்சத்திரங்கள் தொடர்ச்சி வாழ்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் ஒளித்தோய்ந்த பாடல்கள் எல்லாமே எளிமையான பாடல்களாக இருக்கின்றது. ஒளித்தோய்ந்த பாடல்கள் ரஜினி முருகன் திரைப்படத்தில் இருந்து ஜித்தின் ராஜ் மற்றும் மகாலட்சுமி ஆகியோர் பாடிய இனிமையான பாடல் தொடர்ச்சியாக நீங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கப்படி தொலைபேசிக்கு 0312 7 5 0 0 3 5 1 1 1 1 நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது எங்களுடைய முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவு உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அழைப்பினுடாக உள்ளே சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம். ஹாய், அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்கம்மா? நேகா, கொஞ்சம் சத்தமா பேசலாமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசலாமா? ஓகே நேகா, இன்னைக்குதான் முதல் தடவை பேசுறீங்களா? ஓகே நேகா, எந்த இடம் நீங்க? எந்த இடம்? கல்பிட்டியா? கல்பிட்டியா? ஓகே நேகா, சொல்லுங்க, நிகழ்ச்சியுடைய பாடல்கள் எல்லாமே பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா, ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சி நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பான சொந்தங்கள் எல்லாருக்குமே சந்தோஷமான அஜ்பே நாள் வாழ்த்துக்களை வசந்தம் சார்பாக நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோமா? ஓகே, ஒழிக்க வரைக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்? ஓகே, எல்லாரும் இணைத்துக்கொண்டு கேட்கலாமா? ரைட், ஓகே. அனைத்து சொந்தங்களும் இணைத்துக்கொண்டு இனிமையான பாடல்கள், இன்னொரு இனிமையான பாடல்கள். இந்த பாடல்கள் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் சாமி திரைப்படத்திலிருந்து அதி ஸ்ரீராஜின் இசையில் தமிழின் வரிகளில் கே எஸ் சித்ரா பாடிய இனிமையான பாடல் இதுதானா? எதிர்பார்த்த அந்த நாள் இன்னும் வரல, ஸ்டில் வரும்.

0: ராஜலி வசந்தத்தின் நச்சு பிறந்தநாள் தொடர்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் கடைசியாக பேசுவதற்காக ஒரு அழைப்பில் உடன்பாடு சொந்தம் அன்பான வணக்கம். எனக்கும் தெரியாது, தொடர்ச்சி நிகழ்ச்சி கேட்டு அந்த இனிமையான பாடல்களை கேட்கலாம். ஒழிக்கப்படும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்.
1: பாடல் எனக்காண்டியும் உங்களுக்காக வேண்டியும் உங்கள் உயிருக்காக வேண்டியும் அழகா பிறந்தப்பட்ட ஆர்டிஸ்ட் கிடந்த பாடல் முடிஞ்சா பாருங்க.
0: ஓகே, நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். எங்களுடைய பேஸ்புக் சம்பந்தங்களை தற்போது இணைத்துக் கொண்டு பயணிக்கலாமா? நிகழ்ச்சியுடைய கடைசி நேரத்தில் ஹாய் அன்பான வணக்கம் டிலுவனா, நானும் நிகழ்ச்சியோடு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி தெரியும். உங்களுக்காக இனிமையான பாடல் மற்றும் என்னுடைய அன்பான சம்பந்தங்களுக்காக இனிமையான பாடல் தாருங்க என்று சொல்லி பிரபு அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் யாழ்ப்பாணத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் டிலு, எப்படி இருக்கீங்க டிலு, நிகழ்ச்சியுடைய பாடல்கள் எல்லாமே அருமை, அந்த நீங்க போட்டிருக்க பதிவு இன்னும் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுடைய யுவன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் யுவன், எப்படி இருக்கீங்க யுவன், தொடர்ச்சி நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. மற்றும் அன்பான வணக்கம் நாடு நிகழ்ச்சியோடு எடுக்கும் இனிமையான பாடல் என்று சொல்லி வெள்ளப்பெரிய சுஜி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் சுஜி, தொடர்ச்சி நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியோடு கேட்கலாம். மற்றும் அன்பான வணக்கம் நாடும் கூட நிகழ்ச்சியோடு தான் நிகழ்ச்சியோட சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. இன்றைய தினம் அஜ்பத நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் தியாக திருநாள் வாழ்த்துக்கள் செலிபிரேட் பண்ணக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வணக்கம் சொல்லி நிஷான் அன்பான வணக்கம் சொல்லி மற்றும் புலத் சிங்கில நிவேதி அலை அன்பான வணக்கம் அஜ்பத நாள் நல் வாழ்த்துக்கள் அனைத்து சொந்தங்களுக்கும் என்று சொல்லியிருக்காங்க. மற்றும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் வளமைப்போல நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். அக்கறை பற்றிய பள்ளி குடியிருப்பு அப்துல் காதர் உலகவால் அனைத்து முஸ்லீம் உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்காங்க. அனைத்து நேய சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதற்கு முன்பாக இன்னும் ஒரு நேய சொந்தம் ஹாய் அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி ராஜா செஞ்சன்ஸ்ல அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் ராஜா, எப்படி இருக்கீங்க? மற்றும் எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு, நிகழ்ச்சியுடைய பாடல்கள் எல்லாமே அருமை என்று சொல்லியிருக்காங்க. காலையிலிருந்து மிகவும் அருமையான பாடல் தெரிவுகள் என்று சொல்லியிருக்காங்க. எங்களுடைய ஜஃபர் ஃபைஸ் அன்பான வணக்கம் சொல்லி அன்பான வணக்கம் ஜஃபர் ஃபைஸ், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, தொடர்ச்சி நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. மற்றும் இன்றைய தினம் அஜ்பத் நாள் கொண்டாடிய அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நடும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்த ஆஜி. சைனிங் ஆஃப், ஐ அம் ஆஜி.

வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் எஃப்

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 102.6 102.7

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம்
1: விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை. அதுல நிறைய விமர்சனங்களை தாண்டி நம்ம வளர்கிற போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த விமர்சிக்கிறவர்களையே பார்த்துக்கிட்டு அது பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. அவங்க நம்மள அப்படி சொன்னாங்க, அவங்க நம்மள இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்கன்னு அதை எல்லாத்தையும் நம்ம காதுல வாங்காம நாம நம்முடைய பாதையில என்னுடைய குறிக்கோள் இதுதான், எனக்கு இலக்கு இதுதான் அப்படின்னு நினைச்சு நாம பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக கண்டிப்பாக நாம் சாதனையாளராக வருவோம். நம்ம விமர்சிச்சவங்க 100ல் ஒருத்தரா எங்கேயோ ஒரு ஓரத்துல இருப்பாங்க. அதை எல்லாருமே வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

0: இதுவரை இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்தும் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நேரம் அதிகாலை 2 மணி, நேரம் அதிகாலை 5 மணி 2 நிமிடம்.

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான உற்சாகமான காலை நேர வணக்கம். இன்று 2026 மே மாதம் 29 தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மங்களகரமான நாளில் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாகவும் சுபிச்சமிக்க நாளாகவும் மலர்ந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்தம் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ள அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய அன்பான உறவு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். பேஸ்புக் மூலமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். 102.6, 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு.

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. காலை பொழுதின் வாழ்த்து விடியல் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பாதுக்க சின்ன தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு தொடசல பூமிக சின்ன தம்பி நித்திய பிரபா ஸ்ரீதரன் சாரங்க பிரபா அபிதரன் கிசான பிரபா நாகேந்திரன் தனலட்சுமி ராஜலட்சுமி உமாச்சந்திரன் அழகசுந்தரம் பிரமணி டிலுக்ஸன் சொக்கலிங்கம் முத்துக்குமாரி அருண்மொழி சின்னையா மகாதேவன் எட்டியாந்தோட்ட சிவாஜல்ல இருக்கும் அனைவருக்காகவும் கௌசல்யாவையும் நிகழ்ச்சியில் அணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. மயிலம்பாவளியிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு அனைவருக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. பெரிய கல்லாறு உதயபுரம் உதய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. கீசாயினியையும் ஜிதுவையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. வகத்தோட்டம் தும்மோதர சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு அம்மாந்தோட்ட ஜமீலா கொழும்பு மும்தாஜ் பீகம் யாழ்ப்பாணம் சாந்தினி நாவலப்பேட்டி தேஜா மகள் அர்ச்சனி கிரியல்ல ராஜலட்சுமி மற்றும் பாதுக்க சின்ன தம்பி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. வணக்கம் கொழும்பு 15 மூதுரை தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி நிகழ்ச்சி சிறக்க சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஹட்டன் கம்பெளியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் என்று சொல்லி புலட் சிங்கள நிவேதி லலித் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம், நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவு சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம், இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்ந்திட வாழ்த்துக்கள் என்று சொல்லி லிந்துளை எல்ஜின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான காலை நேர வணக்கம் சிஸ்டர், நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் என்று சொல்லி ரெஜினோல்ட் சுபாசினி நிவேதா மற்றும் மேக்னா டியோன் ஆகியோர் நாவட்காடிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இந்த கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்ந்திட வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மங்களகரமான வெள்ளிக்கிழமை காலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் அனைவருக்கும், இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் என்று சொல்லி கலகா சண்முகநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சந்தோஷமான வணக்கங்கள் என்று சொல்லி பண்ணைபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 011-2-775-0013 அப்படியும் இல்லையென்றால் 011-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.